நேரம் 8:01 எஃப்எம் 102 தசம் ஏழின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு ஸ்டார் நைட் இணைந்திருக்கின்றது. கெனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்களோடு, அவர்களை பற்றிய விடயங்களோடும் இன்றைய நாளிலும் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. 9 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். வெப்பநிலை இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸ், 29 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய இரவு பொழுது 15 டிகிரி செல்சியஸ், நாளைய நாள் காலை பொழுது 17 டிகிரி செல்சியஸாகவும், பகல் பொழுது 24 டிகிரி செல்சியஸாகவும், மாலை பொழுது 22 டிகிரி செல்சியஸாகவும், இரவு பொழுது 14 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை காணப்படும். அதே நேரத்தில் திங்கட்கிழமை கூட சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. சிறந்த காலநிலையோடு கூடிய நாட்களாக வருகின்ற திங்கள், செவ்வாய், புதன்கிழமைகள் உங்களுக்காக காணப்படுகின்றன. குறிப்பிடத்தக்கது, நாளைய நாள் ஜூன் மாதம் 7ஆம் தேதி எரிபொருள் நிலையை பொறுத்தவரை 1% குறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம்மின் தொடர்புகளுக்கு அழைக்கலாம் 416-824-1212. அதே நேரத்தில் ஈஸ்ட் எஃப்எம்மினுடைய மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. நீங்களும் தொடர்ந்து எங்களோடு 9 மணி வரை ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கலாம். இந்த மணித்தியாலத்தில் ஒலிக்கின்ற முதல் பாடல் இது. பாடலோடு ரெதூஸ் மற்றும் குழுவினர்.

0: ஏண்டா வெளியே ஏற்கனவே இருட்டு, இது உனக்கு என்னத்து கண்ணாடி? ஜி கரெக்ட் மச்சா, அண்ணன் வேர்க்குதா மச்சா? ஓ அழுகிறியா?
1: எனக்கு காவேரி பிடிக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: உனக்கு காவேரி பிடிக்கும் காவேரியை தவிர
1: எல்லாருக்கும் தெரியல.
2: வர முடியுமா? காவேரி இன்னைக்கு ஒண்ணு தூக்குறேன்டி.

0: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார்,
1: 6475922 6475490059. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: Weekend vibration. Vibration. East FM 102.7.
6: Welcome to Kamakur Palayam. இனி நம்ம ரெண்டு குரூப் பத்தி பார்க்க போறோம். இது நம்ம ப்ரொடியூசர். இனி நைட் ஃபங்க்ஷன் நடந்துறாரு. எல்லாரும் வந்தீங்க. இதுதான் அந்த மொதல் குரூப். இந்த குரூப்போட தலைவன் சரவெளி சாய். ரெண்டாவது குரூப். இந்த குரூப்போட தலைவன் ராக்கி ரஞ்சி. இந்த ரெண்டு குரூப்பும் பஸ் ஸ்டாப்ல பஸ் விட்டாம நிக்கிறது மூத்த தலைவரோட லிட்டில் பிரின்சஸ் பார்வதிக்காக. எப்பயும் போல திருவிழாக்கு லேட்டா வர பார்வதி இன்னைக்கு ஸ்லோ மோஷன்ல என்ட்ரி கொடுத்து யாருக்கு

சகி சிவாவோடு மகிஷா தந்த பாடல். நேரம் 8:21 FM 102.7 இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு ஸ்டார் நைட் இணைந்திருக்கின்றது. நீங்களும் தொடர்ந்து 9 மணி வரை ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். அளிக்கின்ற பாடல் கெனடிய கலைஞர்களுடைய பாடலாக இருக்கின்றது. வி கே மற்றும் ரிதுஸ் பாடலை தருகின்றார்கள்.

0: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: பஹ்ரைன் மீதும் குவைத் மீதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மீண்டும் ஈரான் நடத்தியுள்ளதாக பஹ்ரைன் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இடைமறித்து அளித்துள்ளதாக கூறியுள்ள பஹ்ரைன் அரசு பதட்டங்களை மீண்டும் அதிகரிக்கும் வகையில் அயல் நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் மட்டுமே வென்றுள்ளதாகவும், முதலமைச்சர் விஜயின் நாற்காலியில் 2 கால்கள் மட்டுமே அவருடையவை என்றும், மற்ற 2 இரவல் வாங்கியவை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 108 தொகுதிகளில் அதிமுக டிபாசிட்டை கூட பெற முடியாமல் படுதோல்வி அடைந்துள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜா, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம் சி சம்பத் மற்றும் 4 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கலான பலர் ஒன்றாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று இணைந்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இலங்கையில் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டி பாடகர் சங்கீதன் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கிளிநொச்சியில் கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையான கதையை தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க வீடு வாங்கறதுக்காக. நல்ல ஜாப் வச்சிருக்காங்க, கையில நிறைய காசு இருக்கு டவுன் பேமெண்ட்டுக்காக. ஆனா நாங்க வந்து மார்கேஜ் குவாலிஃபை பண்றதுக்காக கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏதோ கவனமா இல்லாம அவங்க வந்து தன்னோட கிரெடிட்டை கலெக்ஷன்ஸ்க்கு போக விட்டுட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுனால. அண்ட் அதனால ஸ்கோர் நல்ல கம்மியாயிடுது. கனடாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கார் லோனுக்கு போனான, பேங்க்கு போனான, எந்த காசு சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட், உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஒரு முக்கியமான திங். ஒரு லெண்டர் என்ன பாக்குறாங்கனாக்கா, உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எப்படி கவனமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெகுலரா பே பண்றீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து உங்களுக்கு மார்கேஜ் கொடுக்கறதா வேண்டாமா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, இது எல்லாமே டிசைட் பண்றாங்க. அந்த கப்பல் என்ன வேற என்ன வழி இருக்குன்னு கேட்கும்போது, நான் அவங்கள ஒரு கோசைனர் இல்ல கேரண்டரை கூட்டிட்டு வர சொன்னேன். கனடால அகைன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்க கடமைகள் இருக்கு. அதனால ஒருத்தரும் அவங்க பேரை இவங்களோட ஆட் பண்றதுக்கு ரெடி இல்லை. இந்த கப்பலுக்கு வந்து ஜாப், டவுன் பேமெண்ட் எல்லாம் இருந்தும் ஒரு முக்கியமான திங் கிரெடிட் இல்லாததுனால ப்ராப்பரா அவங்க வீடு வாங்கறது ரொம்ப கஷ்டம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல சமையல் சமைச்சிட்டு அதுல நீங்க உப்பு போட மறந்துட்டீங்களேன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிரெடிட் ஸ்கோர், இந்த கிரெடிட் ரிப்போர்ட்ன்றது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வீடு வாங்கணும், குவாலிஃபை பண்ணணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
4: சில சிலன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும் நம்மனால அழகா மாத்த. ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: இல்லை மழை.
1: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும், மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோகுமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோகுமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கி ஊடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: ஸ்கார்பரோவில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
7: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.
9: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are you?
10: Weekend East FM,
9: 102.7. Weekend East FM,
11: the greatest radio station.

எஃப்எம் 102 தசம்புகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு ஸ்டார் நைட் இணைந்திருக்கின்றது. கெனடிய மேட்டர் மீண்டுபெண் கலைஞர்களுடைய பாடல்களோடு, அவர்களை பற்றிய விடயங்களோடு, நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. அடுத்த பாடலோடு பிரஜி.

நேரம் 8:50 எஃப்எம் 102 தசமங்களின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கின்றோம். ஸ்டார் நைட்டம் நிறைவடைகின்ற நேரத்தை அமைத்திருக்கின்றது. நிறைவு செய்வதற்கு முன்பதாக வலிமையாக ஞாபகப்படுத்துகின்ற இரண்டு விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள முடியும். டொரண்டோ வெப்பநிலை இப்பொழுது 25°C, 29°C வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளை நிறைவு பொழுது 15°C, 14°C உணரப்படும். நாளை நாள் காலை பொழுது 17°C, 16°C வெப்பநிலை உணரப்படும். பகல் பொழுது 24°C, 27°C வெப்பநிலை உணரப்படும். நாளை நாளின் மாலை பொழுது 22°C, 25°C வெப்பநிலை உணரப்பட இருக்கின்றது. அதே மாதிரி திங்கட்கிழமையும் கூட 20°C அதிகக்கூடிய வெப்பநிலையாக காணப்பட இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இரவு பொழுது 14°C காணப்படும். சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருளின் விலையை பொறுத்தவரை நாளைய நாள் ஜூன் மாதம் 7ஆம் தேதி எரிபொருளின் விலை 1% குறைபடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை இரண்டு விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒலிக்கின்ற பாடலோடு ஸ்டார் நைட் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் டி எஸ் கோகுலன். நன்றி, வணக்கம். நேர்களை தொடர்ந்து வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருங்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
5: ஸ்கேம்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசின?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
11: Your radio, your music, FM 102.7 East FM.
12: سلام، من سمانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

به تو فکر کردم، خود آسمونه، خود آسمونه.

0: ZFM 102.7.
1: Hey, man.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
5: 416-457-0651.
1: Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும் 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA Square Mall, Unit 105.

0: 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் என்பி மோட்கேஜஸ் இங்க் 2225 மார்க்கம் ரோட் சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 முதல் 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா.
7: 6475395601.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Macavenicum, Middlefield Ikum Idiyal. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamayil Iyangum Focus Education Services Ippodu Pudidaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal, Focus Educational Services.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
6: 416-461-6401.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம்
8: FM 102.7 East FM.ca.

0: Weekend Vibration. East FM 102.7.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ.
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்பரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: சிலசிலன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும். நம்மனால அழகமாத்த அழகமாத்தூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம் ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும் ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165356 5 6 0.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markhaman Steel சந்திப்பில் Yellow Building, 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-226.
3: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் summer clearance sale. June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள Sunflower Furniture வழங்கும் summer clearance sale. 1970 Elsmere Road, Unit 6, Scarborough, 437-267-2394 416-289-9993.
0: The one and only Weekend Wonder, Weekend East FM.
4: Where are you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM,
5: the greatest radio station.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
3: செய்யலாம்.
4: என்ன யோசின?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
2: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான

0: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி ஃபிஷ் பொளிச்சது ஃபிஷ் நிர்வனா கிளி பரோட்டா கிளி பிரியாணி தம் பிரியாணி கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா 1210 Kennedy Road, Scarborough 416-288-0994 KyraliTaste.com
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

0: என்றும் இசையுடன் உங்களுடன்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். 5000 டாலர்களுக்கு மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto vil kalvi payindra pala varada anubhavam vainda pet sigichai nibunar kulandhigal mudal mudiyavar varai anaitthu vidamana pet sigichigalum valangapadum. Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 am aandilirunde survey 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. Alaiyungal 416-492-3775, 416-492-3775.
9: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாஹா டொரண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ.
10: அழகு அழகு. 6477873784.
11: கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சார்ஜ் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: East FM 102.7.
1: This is East FM 102.7.

நேரம் காலை 9:02 டொரண்டோ 18 டிகிரி செல்சியஸ் 21 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஜூன் மாதம் 7 ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றிலூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இப்பொழுதிலிருந்து 9 வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை ஒளிபரப்பு இணைந்திருக்கலாம். 24 மணித்தியாலமும் எங்களை இணைந்திருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாகவும் இப்போது பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சி பதிவுகள், காணொலிகளை பார்த்த மகளை யூடியூபில் தொடர்புகளுக்கு 416-824-1212 மின்னஞ்சல் istfm102.7@gmail.com ஊடாகவும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். செயலிகள் ஊடாகவும் இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ட்ராய்டு ஆப் ஸ்டோர் ஊடாகவும் நிகழ்ச்சிகளை தரவிறக்கம் செய்து தொடர்ந்தும் கேட்கலாம். இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போன்றது. நாளை அதேபோன்று குறிப்பாக 23 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போன்றமை குறிப்பிடத்தக்கது. இரவு பொழுது 14 டிகிரி செல்சியஸாக இருக்கும். காலை 19 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போன்றது. இந்த வாரம் ஓரளவு வெப்பநிலை மிகுந்த ஒரு வாரமாக அதே நேரம் இரட்டை இலக்கத்துடன் கூடிய ஒரு நாட்களாக அமைய காத்திருக்கின்றன. புதன், வியாழன், வெள்ளி இப்போதைக்கு 27 இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. காலை சூரிய உதயம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் 5:36 இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 8:56 இடம்பெற காத்திருக்கின்றது. ஓரளவு மழைக்குரிய எதிர்ப்பு குரலும் இன்றைய நாளில் இடம்பெற காத்திருக்கின்றது. மதிய பொழுதளவில் இந்த மழை இடம்பெறப் போகின்றதை தொடர்ந்து குறிப்பாக மாலை வரையிலும் ஒரு மெல்லிய துருளாக இருக்கும் அப்படி என்று சொல்லியும் சுற்றுச்சூழல் கனடா குறிப்பிட்டிருக்கின்றது. ஜூன் மாதம் 7 ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தின் தொடக்க நாள். அதே நேரம் வார இறுதி நாளின் நிறைவு நாளாக இருக்கின்றது. மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் காலை பொழுதில் இனி 11 வரை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சில் உங்களோடு நான் என்ன நிமிடன் செல்வேந்திரன் சஞ்சீவன் இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

மகாமரி சரிகமகணபதி பனிசரி ச நினிபம சரிகமகணபதி நித்த நிப்ப நிப்பம் மாரி சரி சமசப சனி மகாகணபதி ரிசரி ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ

நேரம் காலை 9:09 18°C 21°C ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையில் 11 மணி வரை வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. இன்றைய நாளும் உங்களை சந்திக்கின்றது உள்ளூர் உலகத்தின் செய்திகள், புதினங்கள், பாடல்கள். அது மட்டுமில்லாமல் ஊக்கம் தருகின்ற கூற்றுப்படி என்று சொல்லி 2 மணித்தி அளத்தின் காலை பொழுது உற்சாகமாக தருவதற்கு இன்றைய நாளும் நானும் காத்திருக்கின்றேன். இதேவேளை இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற நேரமாக இருக்கின்றது இந்த பொழுது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இத்தாலியிடமிருந்து வத்திக்கான் நகரை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கின்ற உடன்பாடு எட்டப்பட்டுக் கொண்ட நாள் இந்த நாளாக இருக்கின்றது. 1929 ஜூன் மாதம் 7ஆம் தேதி இந்த எட்டுப்பாடு எட்டப்பட்டதாக குறிப்பாக வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கின்றது. அதேபோன்று யாழ்ப்பாண நூலகம் போன்று இன்னும் ஒரு நூலகம் உலகில் எரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இது அல்ஜியர்ஸ் பல்கலைக்கழகம். இந்த அல்ஜியர்ஸ் பல்கலைக்கழகம் அல்ஜீரியாவில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அது நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கின்றமை கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நகரத்தில் இருக்கின்ற

சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்திருந்தோம். இதே நேரம் வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் தாமதமற்ற பயணங்களை தந்து கொண்டிருக்கிறது நெடுஞ்சாலைகள். குறிப்பாக போ ஜூனியன் என் 401 ஈஸ்ட் பவுண்டில் ஒரு வாகன விபத்தொன்றும் பதிவாகி இருக்கிறது. இனி இடங்களை பொறுத்தவரையில் இந்த காலை பொழுதில் தாமதமற்ற பயணங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தது. நள்ளிரவில் ஒரு சதத்தினால் விலை குறைவடைந்திருக்கிறது. பெரும்பாலான இடங்களை பொறுத்தவரையில் 170.9 லிட்டர் ஒன்று விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இதே நேரம் ஜிடிஐ பெரும்பாகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் குறைந்த விலையாக இன்றைய நாளில்

இலக்கம் 10,700 பாத் ஸ்ட்ரீட்ல அமைந்திருக்கின்ற போனில் 155.9% லிட்டர் ஒன்றினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 9:11 இது காலை காற்றலையின் ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் என்பி மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: கேம்சோனிக் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6472-5748
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி,
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறி போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
8: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ? அப்படின்னா கேளுங்க.

அமெரிக்காவில் இருக்கின்ற, கனடாவில் இருக்கின்ற, மெக்சிகோவில் இருக்கின்ற 16 நகரங்கள் இவ்வாறு இதில் தெரிவு செய்யப்பட்டு அந்த 16 நகரங்களில் வரிசைப்படுத்தப்பட்ட ரீதியில் தான் இந்த தரவரிசை வெளியாகி இருக்கிறது. டொரண்டோ 3 இடத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதேவேளை டொரண்டோவில் இன்றைய நாளும் சில நிகழ்வுகளுக்காக அங்கே அதே போன்று திருத்த வேலைகளுக்காகவும் வீதிகள் மூடப்பட்டிருப்பதையும் சிட்டி டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கிறது. 9:29 இந்த வேளையில் இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயம் பற்றி பேசிக்கொள்ளப் போகின்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உங்களுக்காக ஊக்கம் தருகின்ற கூற்றினை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோம். பொதுவாக இலக்கியங்கள், படைப்புகள், தொழில் முனைவோருடைய கருத்துக்களாக இருக்கலாம், அல்லது கேட்ட, படித்த, ரசித்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மூட் செட்டிங் காலையிலேயே நல்ல விஷயங்களை கேட்கின்ற பொழுது, நல்ல விஷயங்களை பார்க்கின்ற பொழுது, நல்ல பாடல்களை கேட்கின்ற பொழுது எங்களுக்குள்ளும் இந்த எண்ணங்கள் வந்து மாற்றி அமைக்கப்படுகின்றது. வலுவான, நேர்த்தியான, நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வருகின்ற ஒரு நோக்கமாகவே இப்படியான விஷயங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். அதே போன்றுதான் இன்றைய நாளும் அழகான இன்னமொரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இந்த சொல்ல பலர் அல்லது மூதாதைகள் பலர் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லது இந்த இயற்கை எங்களை கற்றுக் கொடுக்கின்ற விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால், ஒரு விடயத்தை நீங்கள் அடைய விரும்புகின்ற பொழுது அந்த விடயத்தை அடைய முடியும் என்று தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் நீங்கள் விரும்புவது என்ன என்று தீர்மானித்துக் கொள்வது இலகுவாகி போவிடுகின்றது அப்படின்னு சொல்லுகின்றார்கள். அதாவது உங்கள் ஆசை என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அடைவதுதான் அதனுடைய முதல் படியாக இருப்பது என்று சொல்லப்படுகின்றது. பல நேரங்களில் நாங்கள் எங்களிடம் கேட்கின்றோம், எங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னால் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கின்றது. என்னால் எது சாத்தியம் என நம்புகின்றோம். ஏனெனில் உங்கள் மனம் சாத்தியமில்லை என்று நம்பும் ஒன்றை உங்கள் இதயம் கனவாக கூட தேர்ந்தெடுக்காது. ஒருவர் கடலை பார்த்த பிறகுதான் பயணத்தை கனவு காண்கின்றார், வானத்தை பார்த்த பிறகுதான் பறக்க நினைக்கின்றார். எதை அடைய முடியும் என்று உணர்கின்றோமோ அதன் பிறகுதான் உண்மையில் எதை விரும்புகின்றோம் என்பதும் எங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கின்றது. எனவே கனவுகளை சிறிதாக்காதீர்கள், சாத்தியங்களை பெரிதாக்கிக் கொள்ளுங்கள். என்ன வேண்டும் என்ற பதில் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையின் பின்னால் மறைந்திருக்கின்றது என்பதை எப்பொழுதும் நாங்கள் மறந்துவிடுகின்றோம். உலகம், உங்கள் உலகம் பெரிதாகும் போது உங்கள் கனவுகளும் எப்போதும் பெரிதாகும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. தொடர்ந்து மணிந்திருக்கலாம். 11 வரை இன்றைய நாளிலும் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றது பல விடயங்களை.

9:35 இந்தியா பக்கம் செல்ல இருக்கின்றோம். தமிழக அமைச்சருடைய முதலமைச்சரினுடைய முதல் திட்டங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுக் கொண்ட இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் நாளை மறுநாள் ஆரம்பமாகும், 9ஆம் தேதி அப்படி என்று சொல்லி இதை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் பெண்கள் பாதுகாப்புக்காக அமைக்கப்படும் அப்படி என்று சொல்லி அறிவித்திருந்தார். இந்த அதிரடிப்படையின் முதல் பெண் ஐஜியாக பவானேஸ்வரி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த படையில் ஒரு போலீஸ் சூப்ரண்ட், 2 துணை போலீஸ் சூப்ரண்டுகள் மற்றும் 4 இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார் விரைவில் நியமிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த அதிரடிப்படையில் இடம்பெறுகின்ற பெண் போலீஸ் மற்றும் பெண் சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு சிறப்பு சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது என்று சொல்லியும், இந்த சீருடை வந்து குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற போலீசாருடைய சீருடையை விட கடும் நீல நிறத்தில் அமைக்கப்படுகின்ற ஒரு சீருடையாக இருக்கும் அப்படி என்று சொல்லியும், இதற்கான முழு ஏற்பாடுகள் சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது என்று சொல்லியும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த மாதம் 28ஆம் தேதி இதை தொடக்கி வைப்பதாக இருந்தது. இப்போது ஜூன் மாதம் 9ஆம் தேதி இது ஆரம்பமாகும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திருச்சி கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் இடைத்தேர்தல் இடம்பெறப்போகின்றது. காரணம், விஜய் போட்டியிட்டு பின்னர் அதிலிருந்து 2 தொகுதிகள் என்றபடியினால் அவர் இப்பொழுது அதிலிருந்து வெளியேறிய ரீதியில் அதுக்கான தேர்தல் இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த திருச்சி மட்டுமில்லாமல் 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ரீதியில் இப்பொழுது திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஒருவர் இருப்பதாக அல்லது அவர் தொடர்பான பெயர்களை போட்டு வருவதாக சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதில் குறிப்பாக ராகவ் லோரன்ஸ் அவர்கள், நடிகரும் நடன இயக்குநருமான ராகவ் லோரன்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய ஒரு பதிவு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவு குறித்து வரும் 11ஆம் தேதி வெளியாகும் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் தேர்தல் போட்டி குறித்து அவர் பேசியிருக்கின்றார் அப்படி என்று சொல்லி தகவல்கள் வெளியாகிய ரீதியில் இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகின்றேன் அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் தற்போது படப்பிடிப்பில் பிஸியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதேபோல தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து இந்த 11ஆம் தேதி காலை 9:30 வரும் அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் இது அதிகாரப்பூர்வமாக வரும் அப்படி என்று சொல்லி ரசிகர்கள் காத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திமுக என்ற கூட்டணி இப்ப இல்லை, ஸ்டாலின் இபிஎஸ் யார் கூறினாலும் தவறு அப்படி என்று சொல்லி சிஎம் சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த திமுக கூட்டணி என்ற கூட்டணி இப்போது இல்லை என மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தான் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக புதுக்கோட்டையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார். தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முடிவு, யாருடைய தூண்டுதலிலோ ஒப்புதலிலோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, சுயேட்சையாக எடுத்த முடிவு என்பதை தெளிவாக கூறிவிட்டோம். இன்னொரு கட்சியிடம் கேட்டு முடிவெடுக்க வேண்டியதில்லை அப்படி என்று சொல்லியும் அவர் அன்னைக்கால செய்திகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளியினை வைத்திருக்கின்றார். இதேவேளை இங்கு அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் அவ்வாறு தன்னுடைய படத்தினை வந்து தான் ஒரு கர்த்தராக காப்பராக இருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி சமூக வலைதளங்களில் போட்டாரோ, அதே போன்று இந்தியாவிலும் இப்படியான ஒரு விடயம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. சிவபெருமானுடைய தோற்றத்தில் டி கே சிவகுமார் இருப்பது போன்று புகைப்படம் ஒன்றை நாளிதழ் ஒன்று வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலத்தினுடைய முதல் அமைச்சராக இருப்பவர் டி கே சிவகுமார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 3ஆம் தேதி பதவியேற்றிருந்தார். இவர் தொடர்பான கட்டுரை ஒன்றின் போதுதான் இவருடைய தோற்றத்தில் டி கே சிவகுமார் தோற்றத்தில் இருப்பது போன்று புகைப்படம் ஒன்றை வெளியிட்ட ரீதியில் இப்போது இது குறித்து சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு இது குறித்து கிரிஷ் பரத்வாஜ் என்பவர் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து வழக்கு தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. 9:39 காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றோம்.

0: Weekend East FM.
1: Weekend East FM
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002. 437-860-7002.
6: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569. 6479621569.
7: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
8: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
7: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
8: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
9: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
10: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் FM 102.7.

9:52 20 டிகிரி செல்சியஸ் ஆக உடரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் இலங்கை தொடர்பான செய்திகளுக்குள் செல்ல இருக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் தடுப்புக் கழகத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சொலுசை பாடகர் தொடர்பான சம்பவத்தை இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் வன்மையாக கண்டித்திருக்கின்றார். சந்திரவெளி எக்கோ விளையாட்டுக் கழகத்திற்கு கடினப்பந்து கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் நிகழ்வின் போது அவர் இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார். ஒரு பாடலுக்காக ஒருவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடு அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தினம் இதே விடயத்தை இன்னொருவரும் தெரிவித்திருக்கின்றார். தவறான அல்லது சுயலாப அரசியல் வழிநடத்தல்களுக்கு எமது சமுதாயத்தின் ஒரு பகுதியினர் ஈடுபட்டு உணர்வுபூர்வமான சிலவற்றை தவறாக புரிந்து கொண்டு சொல்லவோ அல்லது எழுதவோ அல்லது பாடவோ முற்படுவதை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளாக்க முடியாது அப்படி என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தமும் குறிப்பிட்டிருக்கின்றார். செம்மணியில் இன்றைய நாளும் குறிப்பாக 2 சிறுவர்களுடைய எண்பு கூட்டு தொகுதிகள் உள்ளங்களாக 8 எண்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழியின் 3 கட்ட அகழ்வுப் பணியின் 18 நாள் அகழ்வுப் பணிகள் இன்றைய தினம் இடம்பெற்ற பொழுது இதன்போது இவ்வாறு 8 எண்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 9:53 யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் நடராஜர் சிலை வைப்பதற்கு கலாச்சார அமைச்சர் விருப்பம் தெரிவித்த போதிலும் அதே அரசாங்கத்தில் உள்ள மீன்பிடி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மறுப்பு தெரிவிப்பதாக இந்து பௌத்த அமைப்பின் இணைப்பாளர் கலாநிதி சிதம்பரம் மோகன் குற்றம் சாட்டியிருக்கின்றார். நேற்று சங்கிலி மன்னனுடைய சிரார்த்த தின நிகழ்வில் உரையாற்றுகின்ற பொழுது இந்த விடயம் தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கின்றார். கலாச்சார அமைச்சர் விருப்பம் தெரிவித்த நிலையில் மதன் முரண்பாடு வந்துவிடும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சிலையை வைக்கவிடாமல் தடுக்கின்றார் அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றாா்.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும் என்றென்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். Ramesh, 437-243-1719. 437-243-1719.
4: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
6: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி taste.com.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள். ஓ

10:08 18°C 20°C ஆக உயரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று மதியம் 25°C, மாலை 23, அதே நேரம் இரவு 14°C ஆக இருக்கும். காலை 19, நாளை மதியம் 25°C ஆக உயரப்படும் என இது கூறப்பட்டிருக்கின்றது. ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலை இன்னும் ஒரு புதிய மனத்தை அடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் இப்பொழுது நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக பின்தொடரலாம். அதேவேளை யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது மின்னஞ்சலூடாக தொடர்பு கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் நள்ளிரவில் குறிப்பாக ஒரு சதத்தினால் குறைவடைந்திருக்கின்றது. அதே நேரம் வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் தாமதமற்ற பயணங்களை பெருவாரியான இடங்கள் தந்து கொண்டிருக்கின்றன. 404 DVP சவுத் பவுண்ட் ஷெப்பர்டுக்கும் யோக் மில்ஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மட்டும் தாமதங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றும் உங்களுக்காக ஒரு அழகான விடயம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பல நேரங்களில் எங்களிடம் இருக்கின்ற கேள்வி ஒன்று இருக்கும், எங்களுக்கு என்ன வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்ற பொழுது இந்த என்ன வேண்டும் என்பதற்கு முன்னால் இன்னொரு விடயம் இருப்பதை நாங்கள் மறந்துவிடுகின்றோம். என்னால் இது சாத்தியம் என்று நான் நம்புகின்றேன். ஏனெனில் உங்களுடைய மனம் சாத்தியமில்லை என்று நம்பும் ஒன்றை உங்களுடைய இதயம் கனவாக கூட எப்போதும் தேர்ந்தெடுக்காது. ஒருவர் கடலை பார்த்த பிறகு பயணத்தை கனவு காண்கின்றார், வானத்தை பார்த்த பிறகு பறக்க ஆரம்பித்துக் கொள்கின்றோம், விமான பயணம் ஆரம்பிக்கின்றது. நாம் எதை அடைய முடியும் என்று உணர்கின்றோம், அதன் பிறகுதான் உண்மையில் எதை விரும்புகின்றோம் என்பதும் எங்களுக்கு தெளிவாக புலப்பட ஆரம்பிக்கின்றது. எனவே கனவுகளை சிறிதாக்காதீர்கள், உங்கள் சாத்தியங்களை பெரிதாக்கிக் கொள்ளுங்கள். என்ன வேண்டும் என்ற பதில் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையின் பின்னால் தான் மறைந்திருக்கின்றது என்பதை மறந்துவிடாதீர்கள் என்பதை இன்றைய நாளில் உங்களுக்காக ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் 11 மணி வரை இணைந்திருக்கலாம். காலை பொழுதின் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோடு

0: ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ்.

0: Brighton Convention Center, 2155 Mechanical Avenue, Midlandon, Mechanical.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: ஸ்கார்போ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476, நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 6475344509, 6475344509. மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.

பத்து மணி 23 நிமிடம், 19 டிகிரி செல்சியஸ், 21 டிகிரி செல்சியஸ் உடற்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் வடகொரியாவினுடைய அணுசக்தி பொருட்களின் உற்பத்தி திறன் 2 மடங்குக்கு மேலாக அதிகரித்திருப்பதாக செய்தி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. சர்வதேச தடைகளை தாண்டி வடகொரியா தனது அணு ஆயுத உற்பத்தியை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இந்த அணு உற்பத்திக்கான எரிபொருள் மற்றும் பிற பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான புதிய ஆலை அண்மையில் அந்த நாட்டினுடைய அரசு திறந்து வைத்திருக்கின்றது. இந்நிலையில் ராணுவ தளவாட உற்பத்தி நிலவரங்களை கிம் யாங் நேரில் ஆய்வு செய்திருக்கின்றார் என்று சொல்லியும், குவாசாங் 2 ரக ஏவுகணை உற்பத்தி பிரிவின் படங்கள் இப்பொழுது வெளிப்படையாக வெளியாகி இருக்கிறது. இதை சர்வதேச ரீதியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த 1-5 ஆண்டுகளில் இதை 2.5 மடங்காக அதிகரிக்க இப்பொழுது கிம் யாங் உன்னவர்கள் உத்தரவிட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வெள்ளை மாளிகையினுடைய AI ஆலோசகர் பதவியிலிருந்து ஸ்ரீராம் கிருஷ்ணன் விலகுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுகுறித்து அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். இந்த மாத இறுதியில் வெள்ளை மாளிகையில் வகித்து வரும் எனது பொறுப்பிலிருந்து தான் விலகவிருப்பதாகவும், சிறிது இடைவெளிக்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு துறையில் அமெரிக்கா எதிர்கொள்ளும் சில முக்கியமான சவால்களை சமாளிக்கும் உதவிகளில் தான் ஈடுபடுவேன் அப்படி என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று காலை தெற்கு பசிபிக் பெருங்கடல் அமைந்திருக்கின்ற ஃபிஜி தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. ரிக்டர் அளவுகோலில் 5.4 இது பதிவாகியிருக்கின்றது. இதே நேரம் இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட பொருளப்புகள் சேத விவரங்கள் தொடர்பாக இதுவரை தகவல்களை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிடவில்லை. எபோலா பரவலை எதிர்கொள்ள பெரிய தொகையை ஒதுக்கிய உலக சுகாதார அமைப்பு குறிப்பாக 518 மில்லியன் டாலர் மதிப்பிலான 6 மாத கால கூட்டு திட்டத்தை அதனுடைய தலைவர் அறிவித்திருக்கின்றார். காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் அதனை அண்டிய நாடுகளில் இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்த உதவுவது, மேம்படுத்த எல்லை பரிசோதனை நடவடிக்கைகள் மூலம் சாத்தியமான நோய் தொற்றுகளுக்கு தயாராகுவதற்கு மற்ற நாடுகளுக்கு உதவுவதை இந்த உத்தி நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனால்தான் 518 மில்லியன் டாலர்கள் இப்பொழுது இதற்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 10:26 காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றோம்.

0: சிலுசிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்ம நாள அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Santas Family Dental Clinic, 1001 Santas Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idale. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: August 2026 East Coast Sutula. August 1st தேதி முதல் 9th தேதி வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. ஜூலை 21st தேதிக்கு முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 647-852-3141.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67 Markham,
6: 416-461-6401.
4: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-908-5656.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

10:38 19° C 21° C ஆக உடனப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் காலை காற்றில் என்னுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சூர் இணைந்திருக்கின்றோம். இதே ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுது 25° C இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. ஈரான் அமெரிக்கா தொடர்பான இந்த போர் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய தாக்குதல் காரணமாக 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுகின்ற ஹார்முஸ் நீரினை அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் கட்டுப்பாட்டில் நாட்டும் போட்டி ஒரு இழுபட்டு வருகின்றது. இப்ப இதுல இருக்கின்ற புதிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், காமேனி ட்ரம்பை சந்திக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. பேச்சுவார்த்தையில் முக்கிய கட்டம் வந்துச்சு, பின்னர் முரண்பாடு வந்தது. அணு ஆயுத திட்டம், பொருளாதார தடைகள், இப்படி ஏனைய விடயங்கள் குறித்து பேசப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜூன் 3 இவரை சந்திக்க இருப்பதாக விரும்புவதாக ட்ரம்ப் சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்ப அது நடக்காது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட பிற்பாடு இன்னும் புதிய தேதி தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இப்பொழுது உச்ச தலைவராக இருக்கின்ற மொஷ்டபா கமேனியின் மூத்த ராணுவ ஆலோசகர் மொஹ்சின் ருசாய் CNN தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கின்றார், அமெரிக்கா உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். வெளிநாடுகளில் முடக்கப்பட்டிருக்கின்ற 24 பில்லியன் மதிப்பிலான ஈரானிய சொத்துக்களை வாஷிங்டன் விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும், இத்தொகையானது அமெரிக்காவை பொறுத்தவரை ஒப்பீட்டளவில் சிறியது என்றாலும் ஈரானுக்கு இது முக்கியமான தொகை அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 10:40 19°C 21°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

10:44 ஜூன் மாதம் 10 ஆரம்பமாக இருக்கின்றது. கோலாகலமாக இந்த கால்பந்தாட்ட போட்டிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளுக்கு கனடாவும் தயாராகி வருகின்றது. இதேவேளை இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற பொழுது தண்ணீர் போத்தல்கள் வந்து அனுமதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இப்போது டிஸ்போசபிள் வாட்டர் பாட்டில்ஸை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வருவதற்கு அனுமதி வழங்குவதாக ஃபேவா தெரிவித்திருக்கின்றது. எனவே கனடாவிலும் சரி அமெரிக்காவிலும் இந்த போட்டிகள் இடம்பெறுகின்ற பொழுது தண்ணீர் போத்தல்கள் உள்ளே கொண்டு வருவதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த போத்தல்களை பொறுத்தவரையில் வந்து பிளாஸ்டிக் போத்தல்களாக இருக்க வேண்டும். 20 ounces, அதாவது 590 ml அளவாக இருக்க வேண்டும். ஃபேக்டரி சீல் பண்ணப்பட்ட போத்தல்கள் மட்டும்தான் இவ்வாறு அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து ஃபிவாவை இது தொடர்பாக நாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த பேன் தொடர்பாக இப்போது அதன் கருத்துக்கள் கேட்கப்பட்ட ரீதியில் தான் இந்த விடயம் தொடர்பாக வெள்ளிக்கிழமை ஃபிவா அறிவித்திருக்கிறது. எனவே கொண்டு செல்லுகின்றவர்கள் தண்ணீரை $50 $60 வாங்காமல் தண்ணீர் வாங்கிக் கொண்டு போகின்ற பொழுது அவற்றை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த காலநிலை காரணமாகவும் இந்த விடயத்துக்கு இப்பொழுது ஃபிவா ஒப்புதல் அளித்திருக்கின்றது. எனவே போட்டிகளை கண்டு ரசிக்க இருக்கின்றவர்கள் 590 ml அளவான தண்ணி போத்தல்களை கொண்டு செல்லலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயத்தோடு நானும் காலை காற்றலையில் இருந்து விடைபெற்றுக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கோகுலன் மற்றும் சகானா காலை பொழுதின் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என் நண்பருடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

0: சிலுசிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்ம நாள அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் June 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Our tours 416-474-1398 416-821-6929.
2: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 Kingston and Galloway Sandipal 4251 Kingston Road Scarborough 647-980-4779.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651
5: 416-457-0651. Some conditions may apply.
7: என்ன யோசின?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
12: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
13: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
14: அது சரி.
13: உங்களுக்கு ஆடி கார்
14: என்னது?
13: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
15: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
16: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
15: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
17: 416-900-4599.
18: அவ்வளவு சந்தோஷம்.
19: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
7: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
12: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
14: விவாகா டொராண்டோ. கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
17: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோ காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
14: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
17: அழகு அழகு. 6477873784.
18: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுவோம்.
3: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்,
4: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
5: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
6: அதிரடி காட்சிகள்,
5: கண் கலங்க வைத்த திரைக்காட்சிகள்,
6: மனுத்தியால கேள்வி,
5: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
7: Kill them with your success, bury them with your smile.
8: பாட்டு
9: நன்றி சஞ்சீவன். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். வணக்கம் சஹானா.
10: வணக்கம் கோகுலன், எப்படி இருக்கிறீங்க?
9: நல்லா இருக்கிறேன், உற்சாகமா இருக்கிறேன். மதிய நல்ல மதிய உற்சாகத்தோடு நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். என்ன விஷயத்தோடு இணைந்திருக்க போறோம் என்று பாத்தீங்கன்னா,
10: ஆமாம், இன்றைய நாளும் நாங்களும் எக்கச்சக்கமான விடயங்கள் ஒருவரை பற்றி தந்து கொள்ள இருக்கின்றோம் ரெட் காப்பெட் நிகழ்ச்சியில். யார் அவர் அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள இருக்கிறோம். அதுக்கு ஆனால் அதுக்கு முன்னால் இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. வெளியில் காலையில் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து கொஞ்சம் எட்டி பார்த்துருவோம்.
9: நிச்சயமாக பல பேர் இப்போ தான் சிலவேல இந்த லாங் வீக்கெண்ட் இல்லை வீக்கெண்ட் என்று வருகின்ற பொழுது 11 மணி கடந்து எட்டி பார்க்குற நிறைய பேருக்கு இப்போ வெளிச்சம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு. 18 டிகிரி செல்சியஸ் 18 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது. சொன்ன மாதிரி சூரிய வெளிச்சத்தோடு கூடிய ஒரு காலை பொழுதாக இந்த பொழுது காணப்படுகின்றது. இன்றைய நாளின் பகல் பொழுது 30 டிகிரி செல்சியஸ் வரை உணரக்கூடிய வெப்பநிலையை தர காத்திருக்கின்றது. சூரிய வெளிச்சம் மிகில் கூட்டம் நிறைந்த பொழுதாக காணப்படும். மாலை பொழுதும் கூட 23 டிகிரி செல்சியஸ் 26 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்பட இருக்கின்றது. இரவு பொழுது 15 டிகிரி செல்சியஸ் 14 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்பட இருக்கின்றது.
10: இதேவேளையில் எரிபொருளின் விலையும் இன்றைய நாள் ஒரு சதத்தால் குறைவடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஈஸ்எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டுக்கொள்ள ஈஸ்எஃப்எம் வழியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். அதே வேளையில் உங்களுடைய போனில் ஒரு ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட எந்த நேரமும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பார்த்துக்கொள்ள பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்எஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை நீங்கள் பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்எஃப்எம் 102.7@gmail.com.
9: தொடர்ந்து நீங்களும் 1 மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். நாங்கள் சொல்லியிருந்தோம், இன்றைய நாளும் கூட மிக முக்கியமான ஒருவரை தான் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த அண்மையில் பிறந்த நாளை கொண்டாடிய தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய பொக்கிசம் என்று சொல்லலாம், மிக முக்கியமான நபர் என்று சொல்லலாம். இவரை கடந்து தமிழ் சினிமாவினுடைய இசையை பேச முடியாது. அப்படி 5 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழ் சினிமாவோடும் தமிழ் இசையோடும் பயணித்து வருகின்ற ஒருவரோடு தான் நாங்கள் இன்றைய நாளில் இணைந்திருக்கின்றோம். அவர் யார் என்றதை வலிமை போன்று கேட்டு பார்க்கலாம்.
11: நான் தந்த இசை உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நிகழ்விலும் உயிரோடு உணர்வோடு கலந்திருக்கும் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. வானில் பறக்கின்ற பறவை எந்த அடையாளத்தையும் விட்டு செல்வதில்லை. ஆனால் நான் பறந்த இசை வானில் வானவில்லின் வண்ணங்கள் போல் என் இசை என்றென்றும் இருக்கும். நீங்கள் இசையோடு மகிழ்வாக வாழ்வதும் நான் இசையாக வாழ்வதும் என்றென்றும் தொடரட்டும்.
9: அப்படி சொல்லியிருக்கின்றவரைத்தான் அழைத்து வந்திருக்கின்றோம். இசைஞானி இளையராஜா ஸ்பெஷலாகத்தான் இன்றைய நாளை நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கப் போகின்றது. ஜூன் 3 தன்னுடைய 83வது பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார். அதே நேரத்தில் இந்த வருஷத்தை பொறுத்தவரையும் கூட ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக இருக்கும். 50 ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் பூர்த்தி செய்து கொண்ட இசையமைப்பாளர் பாடகர் இவரோடு தான் இணைந்திருக்கப் போகின்றோம்.
10: ஆமாம், திரையிசை உலகையே தனது குரலாலும் அதே வேளையில் காலத்தால் அழியாத மெட்டுக்களாலும் கட்டி போட்ட இசைஞானி இளையராஜாவின் இசைப்பயணம் 5 தசாப்தங்களை கடந்து இன்றும் கம்பீரமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று வரையுமே நிறைய படங்களுக்கு வந்து அவர் இசையமைத்துக் கொண்டிருக்கின்றார். 1970களில் தொடங்கி இன்று வரை தமிழ் சினிமா இசையின் முகவரியை அவர் எப்படி மாற்றியமைத்தார் என்ற வரலாற்று பயணம் பற்றி தான் இன்றைய நாளும் நாங்கள் நிகழ்ச்சியில் தந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடன்.

0: இசைஞானி இளையராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 11:11. இசை என்றாலே நம் மனதில் முதலில் நினைவுக்கு வருகின்ற இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர், ரசிகர்களின் இதயங்களை தனது இசையால் கவர்ந்திருக்கின்ற இசைஞானி இளையராஜா கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக காதல், நட்பு, குடும்பம், பக்தி, கிராமிய வாழ்க்கை, இயற்கை, மனித உணர்வுகள், இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் தன்னுடைய இசையால் அந்தந்த பங்குக்கு அந்தந்த இடத்துல இசையை தந்த ஒருவராக இருக்கின்றார். பலருக்கு இவருடைய தங்களுடைய வாழ்க்கையில் இவருடைய இசையை கடந்து போக முடியாது என்று சொல்லலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் கூட இவருடைய ஏதோ ஒரு பாடல், அப்படி இல்லாட்டி இவருடைய இசையில் வந்த ஏதோ ஒரு பாடல் எப்பொழுதுமே பயணிக்கின்ற தன்மை நிறையவே இருக்கும். அப்படி ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் கலந்திருக்கக்கூடிய இசையைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
1: ஆமாம், தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் பிறந்தவர்தான் இந்த இளையராஜா. அவருடைய இயற்பெயர் ராசையா. அந்த இயற்பெயர் கொண்ட அவர் தன்னுடைய சகோதரர்களுடன் இணைந்து முதன்முதலாக பாவலர் பிரதர்ஸ் என்ற குழுவில் ஒரு நிறைய மேடைகளில் பாடி தன் இசை பயணத்தை வந்து தொடங்கி இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்துதான் சென்னைக்கு வந்து திரை இசை ஜாம்பவான் ஜி கே வெங்கடேஷிடம் உதவியாளராக சேர்ந்திருக்கிறார். அதுக்கு பிறகுதான் இந்த திரைப்பட வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு கிட்டியது. இன்று வரையும் கூட அவருடைய இசையை வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்ப வர புதுப்படங்களிலும் கூட நிறைய படங்களுக்கு வந்து அவர் இசையமைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்ப ரீசெண்டா வந்து ஒரு சோசியல் மீடியா ட்ரெண்ட் கூட போயிட்டு இருந்தது, உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா, அதாவது ஸ்கிப் பண்ணாத இளையராஜா சாங் எது அப்படின்னு, ஒன்றா ரெண்டா எத்தனை பாட்டு போடலாம்?
0: நிச்சயம், அப்படி தலைமுறை கடந்து பயணிக்கின்ற இசையமைப்பாளர் என்று சொல்லலாம். கிராமிய இசை, அது நேரத்தில் அந்த கிராமிய இசையை மேற்கத்திய இசையோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய இசையை தந்து கொண்டு ஒருவராக இருக்கிறார். அப்படி அந்த அவர் வந்த காலம் என்று ஒன்று இருந்தது. கிராமிய மக்கள், கிராமிய மக்களினுடைய இசையோடு அதை தமிழ் சினிமாவில் கொண்டு வருகின்ற பொழுது அந்த மாற்றம் ஒன்று அங்கே இருந்திருந்தது. அதன் பின்னர் மேற்கத்திய இசையோடு அந்த கிராமிய இசை, அதை கடந்து தமிழ் இசை மேற்கத்திய இசையோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு காலகட்டத்தை கூட உருவாக்கி கொண்டவர். அந்த 90கள் கடந்து 2000கள் கடந்து 2015-16 கடந்து வருகின்ற பொழுது மிகப்பெரிய தலைமுறை மாற்றம் ஒன்று இருந்தது. இந்த தலைமுறை மாற்றத்தில் இசைஞானி இளையராஜா எப்படி பயணிக்கப் போகின்றார் என்ற கேள்விக்கு பதிலாக பல்வேறு பாடல்களை தந்து கொண்ட ஒருவராக இருக்கின்றார். பல முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து அண்மை காலத்திலும் பாடல்களை தந்த ஒருவர், சோசியல் மீடியாவில் கூட கடந்த காலங்களில் ட்ரெண்ட் ஆகிக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். இவர் பேசுவதும் சரி, கதைப்பதும் சரி, அதை கடந்து பாடல்களும் சரி, எப்பொழுதுமே பேசப்படுகின்ற கான்டென்ட் ஆக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நீங்கள் 1 மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். நாங்கள் நிறைய விடயங்களை சொல்லி இருக்கின்றோம். இந்த இசை பற்றி பேசுகின்ற பொழுது தமிழர்களுடைய பாரம்பரிய விடயம் என்று வருகின்ற பொழுது வில்லுப்பாட்டு எப்பொழுதுமே இடம் பிடித்துக் கொள்ளும். இப்போ இசைஞானி இளையராஜா அவர்களுடைய கதையும் கூட நிறைய இடத்துல நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். அதை அந்த வில்லுப்பாட்டு ஃபார்மேட்டோடு சேர்த்து நவீன இசையில் அவருடைய கதையை கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதை கூட நிறைய ஆழமான விடயங்களை இந்த பாட்டினூடாக தந்திருக்கின்றார்கள். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய 50 ஆண்டுகால பயணத்தை கொண்டாடுகின்ற வகையில் இந்த கதை, இந்த ஃபார்மேட்டும் வந்திருக்கின்றது. அதனையும் இந்த பொழுதில் தரக்கூடியதாக இருக்கும்.

0: நான் திரும்பவும் ஸ்கூலுக்கு போறேன்.
1: உங்க கட்ட சொன்னதெல்லாம் போய் நான் இன்னும் நிறைய படிக்க போறேன்.
2: மனசுன்னு நினைக்க நடந்தது என்னமோ வேற.
3: ஏயா, நம்ம ராசையா வேணா கூட கூட்டு போறியா? அவனும் நாலஞ்சு பாட்டு பாட்டு.

0: வரட்டும், உனக்கு ஓய்வு கிடைச்சாப்புல இருக்குல்ல. என்னையா?
1: படிப்பு தொடங்க முடியாம, பாட்டா விடவும் முடியாம, அண்ணன் துணையில் சபை ஏறி தனக்குள்ள இசையூறி பெண் குரலில் பாடினா வந்த கை தட்டலில் மயங்கினா.
2: பல மேடைகள் பார்த்த பிறகு நம்ம ராசா 10 வயது அடைய, பெண் குரல் உடைய, மொத்த சனமும் சிரிக்க,
1: இனி எப்படி பாட முடியும் ராசையா?
3: இனி என்ன செய்யறதுன்னு கவலைப்பட்ட நம்ம ராசா கண்ணுல பட்டுச்சு ஒரு ஹார்மோனியம். ஆனா அதை உடைச்சு போடுவாரோன்னு அவங்க அண்ணனுக்கு ஒரு பயம்.
2: யாரு இவரா?

0: அம்மா, நாங்க மெட்ராஸுக்கு போய் பாட்டு கத்துக்க போறோம்.
1: ஏன் திடீர்னு?
0: இல்லம்மா, ஒன்னும் தெரியாம பாடும்போது இவ்வளவு பாராட்டுறாங்க. இதில் போய் முறையா கத்துக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்?
1: சரியா?

0: நல்லா இருக்கியா? நம்ம ஒரு படம் பண்ணுவோம், அதை ரெடி பண்ணிட்டு சொல்லி அனுப்புறேன்.
1: சார் இப்ப ஒன்னும் குறைஞ்சிடல, பேசாம மியூசிக் டைரக்டர் மாத்திடலாம்.
2: நீ உன் வேலையை மட்டும் பாடுறதா, இந்த வாயெல்லாம் உன்னை பாராட்டும்.
3: ராசா, உன் பாட்டு காத்து மாறியா, அதை யாரும் தடுக்க முடியாது.
4: ரெடி, 1, 1, 2, 3, 4.
5: தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்னா தன்

0: இசையமைத்த முதல் ஆசிரியர் என்ற பெருமையை பெறுகிறார் இளையராஜா.
1: காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது.
2: நான் அவருக்கு இன்று இந்த வேளையிலே ஒரு பட்டம் வழங்குகிறேன். இசை ஞானி.

எங்கோர் மண்ணில் பிறந்தாலும் எங்கோர் மண்ணில் வாழ்ந்தாலும்

0: ஒரு அழகான கதை, இசைஞானி இளையராஜா அவருடைய கதையை நாங்கள் இந்த பக்கம் பக்கமாக தரதை விட வில்லுப்பாட்டில் சோட் அண்ட் ஸ்வீட்டாக தந்திருக்கின்றோம் நினைக்கிறேன். மிக முக்கியமான விடயங்களை அந்த பாடல் தந்திருக்கின்றது. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ஆரம்ப காலத்து வாழ்க்கை, அவருடைய கிராமத்திலிருந்து எதற்காக புறப்பட்டார், யாரோடு புறப்பட்டார் என்பதையும் கூட கூடுதலாக சொல்லியிருந்தது. அந்த முதல் பாடலை ரெக்கார்டிங் செய்கின்ற பொழுது இடம்பெற்ற பவக்கட் எப்பொழுதுமே இந்த எங்களை பொறுத்தவரை, மக்களை பொறுத்தவரை இந்த நம்பிக்கைன்றது நிறைய இடத்துல இருக்கும். அந்த இப்படியான விஷயங்கள் நடக்கின்ற பொழுது ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குதோ என்று பலரும் யோசிச்சிருப்பார்கள். ஆனால் அந்த தப்பை கடந்து அந்த நம்பிக்கையோடு பயணித்தபடியால் இன்று உலகம் கடந்து வாழ்கின்ற மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கின்றார் இசைஞானி இளையராஜா என்று சொல்லலாம். பலருடைய வாழ்க்கையோடு பயணிக்கின்ற பாடல்கள் நிறையவே இருக்கின்றது. இப்ப நிறைய பாடல்களை பற்றி பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாடல்களுக்கு பஞ்சமில்லாத நிகழ்ச்சி, அன்றைய நிகழ்ச்சியை நாங்களும் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த 1970 காலம் என்று சொல்கின்ற பொழுது அப்பொழுதுமே நிறைய விடயங்கள் ஞாபகம் வரும். அப்படியான விடயங்களில் ஒன்றுதான் தமிழ் சினிமாவில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ஆரம்ப காலத்து இசை என்று சொல்லலாம்.
1: ஆமா, அவருடைய கூட்டணியில், அதாவது அவருடைய இசையமைப்புடன் இன்னொரு இயக்குனருடன் இணைந்து அப்படி எக்கச்சக்க கூட்டணியில் வந்து எக்கச்சக்கமான ஹிட் பாடல்கள் இருக்கிறது. அதுல வந்து முக்கியமான ஒரு கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னால் பாரதிராஜா, அதாவது இயக்குனர் பாரதிராஜா மற்றும் இசைஞானி இளையராஜா கூட்டணியானது 1977 16 வயது நிலையில் தொடங்கி தமிழ் சினிமாவில் கிராமிய வாழ்வியலே அதன் மாறாத மண்வாசனையுடன் திரையில் பிரதிபலித்த ஒரே வரலாற்று சிறப்புமிக்க இணையாக இருக்கும் என்று கூட கூறிக்கொள்ளலாம். குறிப்பாக பார்த்தோமானால் 1978 வெளியான கிழக்கே போகும் ரயில் திரைப்படம் தான் இவர்களின் கலைப்பயணத்தில் ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. இதுக்கு காரணம் இதில் பாரதிராஜாவின் யதார்த்தமான கதைக்களத்தில் கிராமத்து மனிதர்களின் உணர்வுகளும் வந்து அந்த படத்தில் எடுத்து வரப்பட்டிருந்தது. ஆனால் இந்த திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களுடைய இசை வந்து, அதாவது ஒரு அழியாத இசை உயிர்நாடியாக திகழ்ந்தது அப்படின்னு வந்து கூறிக்கொள்ளலாம். காட்சிகளின் ஆன்மாவையும் பின்னணி இசையும் பிரிக்க முடியாதபடி இணைத்த இவர்களின் பாணி அன்றைய சூழலில் பார்வையாளர்களுக்கு ஒரு புதிய திரை அனுபவத்தை வழங்கியதோடு பிற்கால தமிழ் சினிமாவிற்கு புதிய இலக்கணத்தையும் வகுத்து கொடுத்தது என்று சொன்னால் மிகையாகாது.
0: பாரதி ராஜாவை பொறுத்தவரை இப்பொழுதுமே இந்த ஆரம்ப காலம் என்று சொல்கின்ற பொழுது மண்வாசனை நிறைந்த படங்கள், அந்த படங்களை தரக்கூடிய ஒருவராக இருந்திருப்பார். அந்த கிராமத்துக்கே உரித்தான கதைக்களம் என்றது கூடுதலாக இருந்திருக்கும். அப்படியான சூழலில் இசைஞானி இளையராஜாவும் கூட அந்த பின்புலத்தோடு வந்தபடியால் இவர்களுடைய கூட்டணி என்றது ஆரம்ப காலத்தில் நிறைய பேசப்பட்டிருக்கும். அப்படித்தான் இந்த கிழக்கே போகும் ரயில் திரைப்பட பாடல் கூட பல இடத்துல பேசப்படுகின்ற பாடலாக இருக்கும். குறிப்பாக இன்று வரை பலரும் விரும்பிக்கின்ற பாடல்களில் பூவரசம் பூ பூத்தாச்சி என்ற பாடல் தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற பாடலாக இருக்கின்றது. காதலின் எதிர்பார்ப்பு, மனதின் துள்ளல், ஒரு பெண்ணின் கனவுகள் என்று அத்தனையும் வருகின்ற பொழுது அந்த கதைக்களத்தை தாண்டி தன்னுடைய இசையினூடாக ஒரு அழகான பாடலூடாக அந்த காட்சியை தந்திருப்பார் இசைஞானி இளையராஜா அவர்கள். அந்த பாடலை தான் இந்த பொழுதுல தரப்போகின்றோம். தொடர்ந்து 1 மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 7548881.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28 647-656-5690 647-656-5690.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 டேஸ் a week. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63
5: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
6: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
7: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை. சொல்ல மறந்த கதை.
6: ஞாபகம் வருதே.
8: அழகாயிருக்கும் பெண்களை பார்த்து உங்கள் அழகின் ரகசியம் என்ன என்று கேட்பார்கள். உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்க முடியும், உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன?
9: நான் அழகா இல்லை என்பது எனக்கும் தெரியும்.
8: அதற்காக இல்லை,
9: என்னுடைய அழகு என்று நான் நினைப்பது என்னுடைய தொழிலைத்தான். இந்த தொழிலில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ, எவ்வளவு ஆர்வம் வைத்திருந்தேனோ, அந்த ஆர்வத்தை எல்லாம் பயன்படுத்தி கடுமையான உழைப்பின் மூலமாக நான் முன்னுக்கு வந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும்.
8: நான் ஏன் கேட்கிறேன் என்றால், எடுத்த எடுப்பிலேயே இத்தனை வாத்திய கருவிகளை வைத்து, அன்னக்கிளி படத்தை சொல்கிறேன், இத்தனை பிரம்மாண்டமான முறையிலே இசை அமைப்பதற்கு உங்களுக்கு உற்சாகத்தை யார் கொடுத்தார்கள், அதற்கு ஒத்துழைப்பு யார் தந்தார்கள்?
9: உற்சாகம் என் மனதிலேயே இருந்தது, ஆனால் ஒத்துழைப்பு அதற்கு பக்கபலமாக பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அவருடைய முழு ஒத்துழைப்பையும், நீ என்னென்ன நினைக்கிறாயோ அதெல்லாம் செய்வதற்கு உனக்கு முழு சுதந்திரம் அளித்திருக்கிறேன் என்று ஒரு புதுமுக இசையமைப்பாளருக்கு எந்த தயாரிப்பாளரும் அளிக்காத வசதிகளை எல்லாம் எனக்கு செய்து கொடுத்தார்கள். ஏனென்றால் ஒரு இசையமைப்பாளர் சாதாரணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து ஏற்கனவே பாப்புலரான சாங்ஸை சொல்லி இந்த மாதிரி ஒரு பாட்டு போடுங்க, அதுக்கு இந்த லவ் டுயட்டுக்கு இந்த மாதிரி ஒன்று போட்டுங்க, ரூப் தேராமஸ்தான பாட்டு கேட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு பாட்டு போடுங்க என்று சொல்வது தான் வழக்கம். இதை நான் GK வெங்கடேஷுடன் ஒர்க் பண்ணி கொண்டிருந்த நேரத்திலேயே பல தயாரிப்பாளர்கள் வந்து கேட்பது வழக்கம். அவர்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பாட்டு எடுத்துக் கொடுப்பதும் எங்களுடைய வழக்கமாக இருந்தது. ஆனால் புதுமுக இசையமைப்பாளனாகிய எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுத்து நீ என்னென்ன புதிதாக நினைக்கிறாயோ அதெல்லாம் இந்த படத்தில் செய்து கொள் என்று எந்த புரொடியூசரும் சொல்ல மாட்டார்கள்.
10: புதுமுக இசையமைப்பாளருக்கு மட்டுமல்ல, பிரபலமான இசையமைப்பாளர்களை கூட பிரபலமான ஒரு ஹிந்தி மட்டில் இதை அடிப்படையாக வைத்து ஒரு பாடலை
9: அமையுங்கள்.
10: அந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி, இப்படியான ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு தயாரிப்பாளரையும் நீங்கள் பெற்றுக்கொண்டது மிகவும் அதிர்ஷ்டகரமான விஷயம். இந்த அன்னக்கிளி படத்துக்கு இசையமைப்பதற்கு முன்பு ஏதாவது படங்களுக்கு உதவி இசையமைப்பாளராக இருந்திருக்கிறீர்களா?
9: நான் திரு ஜி கே வெங்கடேஷ் அவர்களுடன் 50-60 கன்னட படங்களுக்கு மேலும் 3 தமிழ் படங்கள், தெலுங்கு படங்கள் சிலவற்றுக்கும் உதவி இசையமைப்பாளராக பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். அத்துடன் திரு கோவர்தனம் அவர்கள் அன்னக்கிளி வருவதற்கு முன்னால் வரப்பிரசாதம் என்ற படத்தில் உதவி இசையமைப்பாளனாக என்னை பணியாற்றும்படி கேட்டுக்கொண்டார். அந்த படத்திலும் உதவி இசையமைப்பாளனாக நான் பணியாற்றி இருக்கிறேன்.
10: இசை அமைப்பாளராக இருப்பதற்கு முன்பு இசைக்குழுவிலே அங்கத்தினராக இருந்த நீங்கள் எந்த வாத்தியத்தை பிரதானமாக வாசித்துக் கொண்டிருந்தீர்கள்?
9: என்னுடைய முக்கியமான வாத்தியம் வந்து ஹார்மோனியம், அதன்பின் பியானோ, காம்போ ஆர்கன், கிட்டார், இது போன்ற வாத்திய கருவிகளை எனக்கு வாசிக்க தெரியும். கிட்டார், கிளாசிக்கல் கிட்டார் வாசிப்பதில் 1971-72 வருஷத்திற்கான சிறந்த கிட்டாரிஸ்ட் இன் மெட்ராஸ் என்ற பட்டத்தையும் ஒரு தங்க மெடலையும் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனிலிருந்து நான் பெற்றிருக்கிறேன்.
10: ஒரு பத்திரிகையில் கூட இதை நான் படித்தேன். நீங்கள் இசையமைக்கும் போது எப்படியான சூழ்நிலையில் இசையமைப்பீர்கள்?
9: பெரும்பாலும் எனக்கு இயற்கையான சூழ்நிலைகளில் இசையமைப்பது தான் மிகவும் பிடிக்கும். நான் இன்று கம்போஸ் செய்து என்னுடைய இசையமைப்பில் வெளிவந்திருக்கிற நன்றாக பாப்புலரான சாங்ஸ் எல்லாம் வெற்றியுமே எடுத்துக்கொண்டால் இயற்கையான சூழ்நிலையில் இசையமைப்பதாக தான் இருக்கும். எப்பொழுதோ கம்போஸ் பண்ணியதாக இருக்கும். அதற்கு கம்போஸ் பண்ண வேண்டிய நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஆகும். அந்த பாடல்கள் தான் இன்று மிகவும் பிரபலமாக இருக்கின்றன. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெருக்கடியான காலகட்டத்தில் இன்று நான் இசையமைத்துக் கொண்டு வருகிறேன்.
10: அமைத்து ஆக வேண்டும்
9: என்ற நிர்பந்தத்தில் இசையமைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த ஒரு உள்ளுணர்ச்சி என்று சொல்வார்கள், அது எங்கே போய் ஆத்மாவை தொடுகிறதோ அந்த இடத்திலிருந்து பீரிட்டு கொண்டு வரும் என்று சொல்வார்கள். உதாரணமாக சொன்னால், கவிக்குயில் என்ற படத்திற்கு இசையமைக்கும் பொழுது ஒரே நாளில் அவ்வளவு பாடல்களுக்கும் இசையமைத்து விட்டேன். ஒரே நாளில்
11: எஃப்எம் 102 தசமுகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். சொல்ல மறந்த கதை பகுதி உங்களுக்காக இணைந்திருந்தது இசைஞானி இளையராஜா அவர்கள். இலங்கை வானொலிக்கு வழங்கிய நேர்காணல், அந்த நேர்காணல் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னதாக இலங்கை சென்ற பொழுது இந்த நேர்காணல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதை இன்றைய நாளில் சொல்ல மறந்த கதை பகுதியில் தந்திருந்தோம். ஆரம்ப கால பயணம் குறித்து நிறைய விடயங்களை இசைஞானி இளையராஜா அவர்கள் அந்த நேர்காணல் ஊடாக தந்திருக்கின்றார். தொடர்ந்து 1 மணி வரை நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். ஒழிக்கின்றது பாடல் அவருடைய இசையில் முதன் முதலில் வெளிவந்த திரைப்படம் அன்னக்கிளி திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இடம் பிடித்துக் கொண்ட பாடல் இது.

0: நேரம் 11:46 எஃப்எம் 102 தசமேலின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடி இணைந்திருக்கின்றீர்கள். இசைஞானி இளையராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. 1 வரை நீங்களும் ரெட் கார்பெட்டோடு இணைந்திருக்க முடியும்.
1: ஆமா, இளையராஜாவினுடைய இசை பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது 1980 மற்றும் 90களில் தமிழ் சினிமாவில் இளையராஜா இல்லாத படங்களே இல்லை என்ற ஒரு நிலை உருவாகி இருந்தது. அவரது பின்னணி இசைக்காகவே வந்து ஓடிய படங்கள் வந்து ஏராளமாக இருக்கிறது. இசையின் பரிசோதனை கூடம் என்று கூட அவரை வந்து அவருடைய அந்த ஸ்டுடியோ வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கணும். அதாவது அக்யூஸ்டிக் கிட்டார், வயலின், சிம்பனி மற்றும் நாதஸ்வரம் தவில் போன்ற பாரம்பரிய கருவிகளை இணைத்து உலகத்தரம் வாய்ந்த ஃபியூஷன் இசையை கொடுத்திருந்தார். எக்கச்சக்கமான திரைப்படங்களை
0: தொடர்ச்சியாக இப்படி நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள் இணைந்திருக்கின்றது. இந்த சொல்லுகின்ற பொழுது 80கள் 90கள் இவர் இல்லாத திரைப்படங்கள் என்று சொல்லலாம். அப்படி நிறைய புகழ் பூத்த அதே நேரத்தில் மக்களினுடைய பலருடைய வரவேற்பை பெற்ற திரைப்படங்கள் இன்று வரை கேட்கின்ற பாடல்கள் நிறையவே இருக்கின்றது. அவையும் இன்றைய நாளில் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஒழிக்கின்ற பாடல் பொன்னுமணி திரைப்பட பாடல்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 முதல் 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங் 416-626-8421 416-626-8421.
3: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372672394-416-289-9993.
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள். ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள். ஜானிஸ் ஷான், 6478910742.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. த ராக் ஸ்டார் ரிட்டர்ன்ஸ் டு டொரண்டோ. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: நேரம் 12:02 எஃப்எம் 102 தசமேலின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். 21 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலையை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை சிறந்த வெப்பநிலையோடு கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. அதிகூடிய வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக காணப்படுகின்றது. 30 டிகிரி செல்சியஸ் வரையில் உணரப்பட இருக்கின்றது. இன்றைய நாளின் மாலை பொழுது 23 டிகிரி செல்சியஸ், 26 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படும். இரவு 15 டிகிரி செல்சியஸ், 14 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட இருக்கின்றது. நாளை பொறுத்தவரை அதிகூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 27 டிகிரி செல்சியஸாக காணப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: அதே மாதிரி எரிபொருளின் விலையிலும் எந்த விதமான மாற்றமும் நள்ளிரவில் இருக்கப்போவதில்லை என்றும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சிகளை இசெஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்வதற்கு இசெஃப்எம் .ca வழியாக உலகின் எந்த மொழியில் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். அதே வழியில் உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக இசெஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை நீங்கள் பார்வையிடலாம். அதே வழியில் யூடியூபில் இசெஃப்எம் 102.7 என்னும் பக்கத்தை நீங்கள் பார்வையிடலாம். அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
0: இசைஞானி இளையராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் 1 மணி வரை எங்களோடு இணைந்திருக்க முடியும்.

0: இணைந்திருக்கின்றீர்கள். இசைஞானி இளையராஜா ஸ்பெஷலாக நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. ஒளித்தந்த பாடல் இசைஞானி இளையராஜா என்று வருகின்ற பொழுது பக்தி பாடல்கள் நிறையவே தந்திருக்கின்றார். தமிழ் சினிமாவிலும் கூட அப்படியான நிறைய பாடல்கள் இடம்பிடித்திருக்கும். இந்த பாடலும் கூட பல்வேறு இசைக்கருவிகளை ஒன்றாக இணைத்து அந்த பாடலை கூட மெருகூட்டியிருக்கின்றார் என்று சொல்லலாம். பல ஆலயங்களில் இன்று வரை இசைக்கப்படுகின்ற பாடல்களில் இந்த பாடலும் ஒன்றாக இருக்கின்றது.
1: அது மட்டும் இல்லாமல் அவருடைய இசைப்பயணம் என்று பார்க்கும் பொழுது நேர்கடவே கூறிய மாதிரி மறக்க முடியாத கூட்டணிகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோமானால் இயக்குனர் பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா, மணிரத்னம் ஆகியோருடன் இணைந்து காவிய படைப்புகள் எக்கச்சக்கமாக தந்திருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் ஹவு டு நெய்ம் இட், நத்திங் பட் வென் போன்ற தூய இசை ஆல்பங்கள் மூலம் சர்வதேச அளவிலும் கூட கவனம் ஈர்த்திருந்தார் இளையராஜா அவர்கள். லண்டன் ராயல் ஃபில் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா சிம்பனி இசையமைத்த முதல் ஆசிரியர் என்ற பெருமையும் வந்து அவருக்கு இருக்கின்றது.
0: அதே நேரத்தில் சினிமா கடந்து பார்க்கின்ற பொழுது திருவாசகத்தை வந்து சிம்பனி வடிவில் இவர் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இது பக்தி ஆல்பத்தில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக இருக்கும். இப்பொழுதும் இந்த பக்தி ஆல்பம் என்று வருகின்ற பொழுது கர்நாடக சங்கீதம் இப்படியான விடயங்கள் கூடுதலாக இடம் பிடித்திருக்கும். ஆனால் 2005 ஆண்டு கால பகுதியில் இவருடைய இந்த சிம்பனி வடிவில் வந்து திருவாசகத்தை வெளியிட்டிருந்தார். இது முக்கிய மைல்கல் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக 70s என்று பார்க்கின்ற பொழுது இவருடைய பயணம் ஆரம்பித்து 80s-90s ஒரு தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக மாறியிருந்தார். அதன் பின்னர் இந்த 2010 கால பகுதி என்று பார்க்கின்ற பொழுது தமிழ் சினிமா கொஞ்சம் மாற்றம் அடைந்தது என்று சொல்லலாம். புதிய இசை நுணுக்கங்கள், அதே நேரத்தில் இசையமைப்பில் வந்து இந்த டிஜிட்டல் உலகம் என்று வருகின்ற பொழுது கூடுதலான தாக்கத்தை செலுத்துகின்ற ஒரு ஆரம்ப காலமாக இந்த காலத்தை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது புதிய இசையமைப்பாளர்களின் வருகை கூட இந்த கால பகுதியில் இருந்தது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பாய்ச்சல் தமிழ் சினிமா கொஞ்சம் மாறத் தொடங்கிய காலமாக இந்த 2000 கால பகுதிகளை பார்த்துக் கொள்ளலாம். இப்படியான கால பகுதிகளிலும் கூட இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மெலடிகளுக்கான வாய்ப்பு அப்படி இல்லாட்டி அந்த பாடல்களை கேட்கிற தன்மை என்பது குறையவில்லை என்றே சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த காலத்தின் இளம் தலைமுறை ரசிகர்களுக்கான பல்வேறு விருதுகளை தந்து கொண்டவர் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த கால பகுதி என்று பார்க்கின்ற பொழுது அழகி, பிதா மகன், பாலா, விருமாண்டி போன்ற படங்களில் மெல்லிய இசையையும், ரமணா போன்ற படங்களில் அதிரடி பின்னணி இசை

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: சண்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சண்டஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Macavenicum, Middlefieldicum, Idiyal. இலவசா ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989. Some conditions may apply.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
8: 102.7.
9: I am very happy. Start music.
10: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ரைட் காப்பிட்டின் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்.
11: திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க.
12: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
11: ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பகுதி உங்களுக்காக தந்திருந்தோம். இந்த பாடல் எல்லா பாடலுமே இளையராஜாண்டு பேசுகின்ற பொழுது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆக இருக்கும். இந்த பாடலை ஏன் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்ல தந்திருக்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது,
1: ஆமா, இதுக்கு முக்கிய காரணம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் 1985 ஆண்டு வெளியான சிந்து பைரவி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் இந்த பாடல் ஏன் படிப்பிறேன் என்ற பாடல். இந்திய திரை இசை மற்றும் கர்நாடக இசை வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த சாதனையாக கருதப்படும் ஒரு பாடலாக தான் இருக்கிறது. முக்கியமாக சாரமதி ராகத்தை அடிப்படையாக கொண்டு இசைஞானி இளையராஜா அமைத்த மெல்லிசை சங்கீதத்தின் நுணுக்கங்களை சாதாரண மக்களுக்கும் ரசிக்கும் வகையில் மிக எளிமையாகவும் கொண்டு சேர்த்தது என்பதுதான் இதுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. இது தவிர்த்து இன்னும் சில காரணங்களும் இருக்கிறது கோகுலன்.
0: நிச்சயமாக, அது மட்டுமல்லாது இந்த பாடலை பாடிய கே சித்ரா அவர்களுக்கு தேசிய விருதினை பெற்றுக் கொடுத்த ஒரு திரைப்பட பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. அவர் ஏராளமான பாடல்களை தந்திருந்தாலும் அவருடைய அந்த திருப்பு முனை, அப்படி இல்லாட்டி அவருடைய கரியரில் வந்த திருப்பு முனை என்று பார்க்கின்ற பொழுது இந்த பாடல் எப்பொழுதுமே இடம் பிடிக்கின்ற பாடலாக இருக்கும். அதனால் தான் இந்த பாடல் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுக்காக நாங்களும் தந்திருக்கின்ற பாடலாக இருக்கின்றது. செஞ்ஞானை கொடுத்த விருதை தந்து கொண்ட ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் நீங்களும் ஒரு மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு.

0: டொராண்டோவில் நிகழ்வுகளை நடத்துவதற்கான செலவுகள் தொடர்ச்சியாக உயர்வடைந்து வரும் நிலையில் இவ்வாண்டுக்கான கோடைக்கால திருவிழாக்களை திட்டமிடுவதில் மேலும் அழுத்தங்களை எதிர்கொள்வதாக அவற்றின் ஏற்பாட்டாளர்களும் பலரும் கருத்தை வெளியிட்டுள்ளனர். பாதுகாப்பு செலவினங்களும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கோடைக்கால நிகழ்வுகளுக்கு உதவும் நோக்கில் மேலதிக நிதி ஒதுக்கீடுகளை செய்துள்ளதாக டொராண்டோ நகர முதல்வர் ஒலிவியா ஷோ கூறியுள்ளார்.
1: தமிழ்நாட்டின் புதிய ஆட்சி 3 மாதங்கள் கூட நீடிக்குமா என்ற நிலையே உள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீண்டும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி நீடிக்காது என யார் சொன்னாலும் அது தவறுதான் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கண்டித்துள்ளார். ஆட்சிக்கு வந்த உடனேயே எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை தாம் ஒப்புதல் வழங்கியதால்தான் கம்யூனிஸ்டுகள் அடங்கலான கட்சிகள் தவேகாவுக்கு ஆதரவு அளித்ததாக மு க ஸ்டாலின் மீள மீள கூறுவதை நிராகரித்துள்ள சண்முகம், கம்யூனிஸ்டுகள் தாமாக முடிவெடுத்து ஆதரவு அளித்ததாகவும் எவருடைய அனுமதியும் தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையின் புலிகளின் மீளுருவாக்கம் செய்யும் பாடலை பாடியதற்காக குற்றம் சாட்டி பாடகர் சங்கீதன் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் மீண்டும் அச்சத்தை தோற்றுவிட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கூறியுள்ளார். குறித்த பாடலில் அவ்வாறான விடயங்கள் எதுவும் இல்லை எனவும் அது ஒரு எழுச்சி பாடல் மட்டுமே என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். East FM Tamil 92.7.

0: இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 முதல் 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்,
7: ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 12:46. இளையராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் இன்றைய நாள் எக்கச்சக்கமான விடயங்கள், இளையராஜா அவருடைய இசைப்பயணம், அவருடைய பாடல்களாக இருக்கட்டும், அவருடைய அவர் இணைந்து பணியாற்றிய கூட்டணியில் வெளிவந்த பாடல்களாக இருக்கட்டும், எல்லாத்தை பற்றியும் இன்றைய நாள் நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது.
1: நிச்சயமாக இசைஞானி இளையராஜா பற்றி பேசுகின்ற பொழுது அவருடைய எல்லா காலத்தை பற்றியும் நாங்களும் தந்திருக்கின்றோம். தொடர்ந்து 80 வயதை கடந்துள்ள நிலையிலும் கூட தொடர்ச்சியாக சுறுசுறுப்பாக இசையமைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாது பல வேர்ல்ட் டூரை கூட அண்மை காலங்களிலும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார். லண்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர் என்று சொல்லி எல்லா நாடுகளிலேயும் லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவோடு இவருடைய வேர்ல்ட் டூரும் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது ஏராளமான கௌரவங்கள், விருதுகளை பெற்ற ஒரு சேமிப்பாளரை இன்றைய நாளில் நாங்களும் நிகழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கின்றோம் என்று சொல்லலாம். 50 ஆண்டு கால பயணம், அது வெறும் ஒரு பொழுதுபோக்குன்றதை கடந்து ஒரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு தமிழர்களிடத்திலும் உணர்ச்சிக்கு பொருத்தமான ஒரு பாட்டை தந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். அது வாழ்வியல் எந்த பகுதியாக இருந்தாலும் இவருடைய பாடல் அப்படி இல்லாட்டி இவருடைய இசை அப்படி இல்லாட்டி இவருடைய வெட்டு இல்லாமல் இல்லை என்று சொல்கின்ற அளவு ஒரு தனி மனித வாழ்க்கையோடு மனிதர்களுடைய வாழ்க்கையோடு தன்னுடைய இசையூடாக பயணித்த இசைஞானி இளையராஜா அவர்களைத்தான் இன்றைய நாளில் நிகழ்ச்சி கொண்டாடி இருந்தது. பல்வேறு விடயங்களையும் பகிர்ந்திருந்தோம், இனிமையான பாடல்களையும் தந்திருந்தோம் என்றதையும் இந்த பொழுதில் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்துக்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம், அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599. இசைஞானி இளையராஜா அன்றைய நாளில் உங்களை மகிழ்வித்திருக்கின்றார். மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் என்ற நம்பிக்கையோடு இதுவரை நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
0: சகாநாலிங்கநாதன்
1: என்றும் உங்கள் அன்பின் TS கோகுலின் நன்றி வணக்கம். நேர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு உங்களோடு சுரேகா மற்றும் நிபாஜினி இணைந்திருப்பார்கள். தொடர்ந்து வீக்கெண்டி ஸ்டெஃபமோடு இணைந்திருங்கள்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50-கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra-களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Mohammed Levy 437-477-7960 437-477-7960
2: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் ஜூன் 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
5: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழியுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ் யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
6: போட்ட புதுச்சேலை உடுத்தி
7: ஸ்காபரோவில் அகரம் சில்க் 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்.
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காபரோ.
8: அகரம் பட்டுக்களின் சிகரம்.

0: ஒரு கேள்வி ஆறு பதில்கள் எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
1: இதெல்லாம் எப்படி
2: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு போகும்டா
0: சிகரம் தொடு.

0: நன்றி கோகுலன், நன்றி சஹானா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். வணக்கம் சுரேகா.
1: வணக்கம் நிபாஜினி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நேரம் சரியாக 1:01. நாங்களும் இப்பொழுதிலிருந்து 2 மணித்தியாலங்களுக்கு சிகரம் தொடு நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்க போகிறோம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்திருக்க போகிறீர்கள்.
1: எப்பவும் போலவே நாங்க 8 கயிறோட இன்னைக்கு வந்திருக்கிறோம் நிபாஜினி. 8 கயிறு நாங்க ஃப்ரெஷ்ஷாவே அதை இப்பயும் சொல்ற மாதிரி லொக் பிரிக்காம வச்சிருக்கிறோம். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நேர்கள் அழைப்பாங்க, அழைப்பினை மேற்கொண்டு அவங்களுக்கு பிடித்த ஒரு கயிற்றை வந்து தெரிவு செய்வாங்க. அதுல வந்து நாங்க அதுல இருக்கிற அந்த கயிற்றிற்குரிய கேள்வியை வந்து சொல்லுவோம். அந்த கேள்வியை சரியான பதில அவங்க மட்டும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அதுல வந்து நாங்களும் உதவி செய்வோம். ஒரு புடி நீங்க பிடிச்சீங்கன்னா மற்ற புடியை நாங்க பிடிப்போம்.
0: பிடிச்சு
1: நாங்க ஏற மாட்டோம். அவங்கள சிகரத்துல ஏத்தி அழகு பார்த்து அவங்க கேட்கிற விரும்பி கேட்கிற பாடலை வந்து நாங்க இன்னைக்கு கொடுக்க போறோம். இதுதான் அந்த சிகரம் தொட்ட பாடலாக இருக்க போகின்றது.
0: நிச்சயமாக. எனவே நீங்களும் அழைக்கலாம். அழைத்து அந்த ஒரு கயிறிட அந்த இலக்கத்தை நீங்க தெரிவு செய்யும் பொழுது உங்களுக்கான கேள்வி 15 செகண்டுக்குள்ள நீங்க வந்து பதில் சொல்ல வேணும். நீங்க சொன்னீங்கடா நாங்க உங்களை சிகரத்துல ஏத்தி அழகு பார்த்து உங்களுக்கு பாடலும் தந்து ஒரு கொண்டாட்டமா இருக்க போகுது. எனவே நீங்களும் அழைக்கலாம். 4164 4400. அது மட்டும் இல்லாமல் eastfm.co.com நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்க முடியும். Facebook, Instagram, TikTok, East FM, Tamil, YouTube, East FM 102.7.
1: அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212, East FM 102.7@gmail.com உடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: வெளியே காலநிலையை பார்த்தமென்றால் தற்போதைய வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 24 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
0: எனவே அலையங்கள் 416-554-4000 சிகரம் தொடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: 1:06 இசிஃபிமானலையில் சிகரம் தொடு நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கின்றோம். உங்களை நாங்கள் சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அது முதன்முறையாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் சுரேகா.
1: அது நான் நேற்று உங்களை எங்களோட குடும்பத்தில் இணைத்து கொண்டதுனால இன்றைக்கு நாங்கள் திரும்பவும் வெல்கம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. நிவாஜினி வெல்கம் பண்ணிட்டேன்,
0: ஆல்ரெடி வெல்கம் பண்ணிட்டீங்க. அப்போ நாங்கள் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம்.
1: சிகரம் தொடு வெற்றி பாட்டு எல்லாமே ஒரே குடும்பம் அப்படின்றபடியால உங்களை நாங்கள் ஏற்கனவே
0: இது வரைக்கும் நான் வெளி குடும்பத்தில் இருந்திருக்கணும்.
1: தனி குடும்பம் இது, நேயர்களோட சேர்த்து. உங்களுக்கு தெரியாது, நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்றதான் உங்களுக்கு தெரியும். பிரின்சிபல், டீச்சர்ஸ் பல வகையான ஏற்பாடுகளோட நாங்க இந்த குடும்பத்தோட நடத்திக்கிறீங்க.
0: சரி, அப்ப நானும் அடிக்கடி வந்து பாத்துறேன். அது மட்டும் இல்லாம இந்த நேயர்களை சிகரத்துல ஏத்தி அவங்களுக்கு அந்த வெற்றி பாடல் கொடுக்கறதுல எங்களுக்கும் ஒரு சந்தோஷம்.
1: அது சிகரத்துல ஏத்தி சிகரம் தொட்ட பாடல், வெற்றி பாடல் இல்ல நிவாஜினி, சிகரம் தொட்ட பாடல்.
0: இருந்து ஒரு வெற்றி பாட்டு சொல்லலாம்,
1: அப்படி சொல்ல வாரீங்க. ஆமா, எப்பயும் போலவே 8 கயிறும் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க என்ன செய்யணும்னா ஒண்ணும் செய்ய தேவையில்ல, அழைத்து உங்களுக்கு பிடித்த ஒரு கயிறை வந்து நீங்க தெரிவு செய்யணும். அதுல இருக்கிற கேள்வியை நாங்க சொல்லுவோம். தனியா பதில் சொல்லணுமா? கண்டிப்பா இல்ல, நாங்களும் ஒரு பதில், நீங்களும் ஒரு பகுதியிலன்னு சொல்லி நீங்களும் நாங்களுமாக சேர்ந்து உங்களை மட்டுமே நாங்கள் சிகரத்துல ஏத்தி விடுறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுக்கு என்ன செய்யணும்?
0: என்ன செய்யணும்? அழைக்கணும். 416-554-4040 வாயிலாக
1: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.

0: 1:13 இஸ்டெஃபம் வானொலியில் சிகரம் தொடு நிகழ்ச்சியோடு தான் இணைந்து கொண்டிருக்கின்றோம். நாங்களும் 8 கயிறுகள் கொண்டு வந்து காத்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு அந்த கயிறை யூஸ் பண்ணி சிகரத்தை தொட வைக்க போறோம்னு நாங்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். எனவே இதோ நான் வந்துட்டேன்னு சொல்லி ஒரு நேர் இணைந்திருக்கிறார். யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: நாங்களும் சந்தோஷமா
2: எப்படி இருக்கீங்க?
1: எல்லோரும் நலம். நீங்கள் அனைவரும் நலம் தானே?
0: நலம், சூப்பரா இருக்கிறோம் தியாகராஜா. சரி, இன்னைக்கு எத்தனையாவது கயிறை நீங்க தெரிவு செய்ய போறீங்க?
1: 6வது கயிறு.
0: 6வது கயிறுன்னு சொல்லிருக்கீங்க. சரி, 6வது கயிறுல இருக்கும் அந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கள் 6 சொல்லுங்கோ. சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கள் 6 சொல்லுங்கோ.
2: சரி, நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். முருங்கைக்காய்,
1: சுரக்காய்,
2: பாவக்காய்,
1: பூசணிக்காய்,
2: கொவ்வங்காய்,
1: அவரைக்காய்.
2: என்ன ஒரு சிரிப்பு!
1: காய் காயில அத்தி காய் காய் காய் அலங்காய் வந்திருக்கலாம்.
0: சரி, என்ன பாடல்? சிகரத்தை தொட்டுட்டீங்க தியாகராஜா, அந்த சிகரத்துல இருந்து என்ன பாடல் கேட்க போறீங்க? பாடல் நிச்சயமா வருது. என்ன பாடல் கேக்குறீங்க தியாகராஜா?
1: கோகுலத்தில் சீதையில இருந்து கோகுலத்தில் கண்ணா கண்ணா பாடல் உண்டு.
0: நீங்களும் இப்படி உற்சாகமாக சந்தோஷமாக இணைந்து கொள்ள அழைக்கலாம். 4:06 வாயிலாக சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சமைப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சமைப்பு திட்டத்தில் சேரும் பொழுது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒருவரிடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகைகள். மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தொடர்புகளுக்கு 4169004599.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும், மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
1: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.
5: ஸ்காம்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த திரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barbershop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham and Shepherd Karihil, Chinese Cultural Center முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881. உதயன் 647-539-5601. RKS Saloon.
7: என்ன சரியா சிரம
8: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் தமிழில் உரையாட 4167048074.
0: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 1:26 மிஸ் எஃப்எம் வானொலியில் சிகரம்தோட நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த பொழுதில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தரும் தகவல்களை நாங்கள் கேட்டறிய போகிறோம்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கப் போகின்றோம். ரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் இந்த வார விடுமுறை நாட்களிலும் அவரும் மலிவு விற்பனையோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எஸ்பி இம்போர்ட்டர்ஸை பொறுத்தவரை தொடர்ச்சியாக நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை தந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தேவையான மரக்கறி வகைகள், பல வகைகள், குரோசரி, இது மட்டுமல்லாது தளபாட பிரிவிலும் மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருப்பதோடு எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கடலுணவுப் பொருட்கள் மாமிசாங்காடியிலும் மலிவு விற்பனை நடைபெறுகின்றது. இவற்றோடு உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பூங்கன்றுகள், மரக்கன்றுகளை கூட நீங்கள் உடனுக்குடன் இங்கே எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கார்டன் சென்டரில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கோடை காலம் ஆரம்பித்ததில் இருந்து தொடர்ச்சியாக கார்டன் சென்டரும் திறக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் உங்கள் வீட்டு மற்றும் ஆலய பூஜைக்கு தேவையான அனைத்து விதமான பூஜை பொருட்கள், பூக்கள் என்பவற்றை கூட எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய பூஜை பிரிவில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் சேமித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது. எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தருகின்ற இந்த வார மலிவு விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது பீட்ரூட் 99 சென்ட்ஸுக்கும், வாழைப்பழம் 89 சென்ட்ஸுக்கும், உள்ளி பவுன் 199க்கும், ரோமா டொமேட்டோ பவுன் 179, ரவுண்ட் டொமேட்டோ பவுன் 149க்கும், ஜிஞ்சர் 299, கறிமிளகாய் 299, மரவள்ளி கிழங்கு பவுன் 149க்கும், மல்லி இலை $345, புதினா $343, கியூகம்பர் $342.50க்கும், பைனாப்பிள் $245க்கும், மாதுளம் பழம் $245க்கும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். வாழைக்காய் பவுன் 189, வாழைப்பூ பவுன் 189க்கும், கத்தரிக்காய் பவுன் 199க்கும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாது வெள்ளை வெங்காயம் 10 pound 499, உருளைக்கிழங்கு 10 pound back நீங்கள் பெறுகின்ற பொழுது 399, இவற்றோடு பப்பாசி பழம் 499க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இவை மட்டுமல்லாது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக் கொள்ள முடியும். இங்கே வெளிப்புறத்தில் பழங்களுக்கான கடை கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நீங்கள் வந்து பல்வேறு விடயங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஃப்ரெஷ்ஷான நுங்கு, செவ்வளநீர், அன்னமுண்டாக்காய், கொய்யாப்பழம், நாவல் பழம், பல்வேறு சுவை தருகின்ற மாம்பழம், பலாப்பழம் என்று சொல்லி அவற்றையும் நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பழங்களுக்கான பிரிவில் பெற்றுக் கொள்வதோடு அனைத்து விதமான பூங்கன்றுகளையும் நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கார்டன் சென்டரில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. துளசி, கற்பூரவல்லி, நந்தியாவட்டி, நித்திய கல்யாணி, எக்ஷோரா, வேப்பமரம், வெற்றில்லை, கற்பூரவல்லி, மல்லிகை, பொன்னூச்சி, செவ்வரத்தை, ரோஸ், முல்லை, கனகாம்பரம் என்று சொல்லி அனைத்து விதமான பூங்கன்றுகள், மரக்கறி கன்றுகளையும் நீங்கள் இங்கே கார்டன் சென்டரில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு விதமான ரோசா கண்டுகள் உங்களுக்காக இங்கே காணப்படுகின்றன. பல்வேறு விதமான பல்வேறு நிறங்களை கொண்ட ரோசா செடிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கூட இன்றைய நாளிலும் சிறப்பு மலிவு விற்பனை அவற்றுக்காக கூட தரப்படுகின்றது. நீங்கள் வர வேண்டிய இடம் ரிம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பு, எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
2: நேரம் 1:29 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சிகரத்தில் ஏறுவதற்கு இன்னும் ஒரு நேர் வந்திருக்கின்ற, அவரையும் அழைத்து பார்க்கலாம். சிகரம் தொடுறாரா இல்லையா? அண்டி வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் ராஜா.
0: ராஜா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறோம்.
2: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம்.
3: நல்ல சுகமா இருக்கீங்க?
0: இதே உற்சாகத்தோட ராஜா சொல்லுங்க, எத்தனையாவது கயிறை நீங்க தெரிவு செய்ய போறீங்க?
3: எட்டாவது
0: என்று சொல்லியிருக்கீங்க. எட்டாவது கையில் இருக்கும் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஐபிஎல் கிரிக்கெட் டீம் 6 சொல்லுங்க. 2026 ஐபிஎல் கிரிக்கெட் டீம்ல இருந்த டீம்ஸ் 6 சொல்லுங்க. சொக்கர் மட்டும் தான் பாப்பேன்னு சொல்றீங்க. சரி, இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு முயற்சி ஒன்று செஞ்சு
3: பாருங்க.
0: நாங்களே உங்களுக்கு உதவி செய்யறோம்.
2: டெல்லி கேபிட்டல்,
3: சென்னை.
2: சென்னை ஃபுல்லா சொல்லணுமே.
3: அதானே இருக்கு அப்படியே.
2: சென்னை மட்டும் சொன்னா காணாது.
0: சரி, நன்றி நன்றி ராஜா, இணைந்து கொண்டமைக்கு, முயற்சி செய்ததுக்கு நன்றி. இன்னும் ஒரு நாள் நீங்க இதே மாதிரி எடுத்து கயிறு ஏற ட்ரை பண்றீங்க, சிகரத்தோட ட்ரை பண்ணுவோம். நல்ல விஷயம். சரி, நன்றி ராஜா, இணைந்து கொண்டமைக்கு.
2: அதற்கான பதில வந்து நாங்க சொல்லிடலாம் பாஜினி.
0: அந்த கேள்வி என்னட் பாத்தீங்கன்னா, 2026 ஐபிஎல் கிரிக்கெட் டீம் 6 சொல்லுங்க ஒன்றுதான் கேட்டிருந்தோம்.
2: சென்னை சூப்பர் கிங், டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயன், மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதுகள் தான் நாங்கள் கேட்டிருந்தது. இதில் ஒரு 3 சொல்லியிருந்தா ராஜா வந்து சிகரத்தில் ஏறியிருப்பார். இருந்தாலும் அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம்.
0: எனவே நீங்களும் அழைக்கலாம் 4164440 வாயிலாக.
4: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் புதிய ஆளுநர் நாயகமாக லூயிஸ் ஆர்பர் நாளை பதவியேற்க உள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர், கேடிய உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிய பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்த அவர் கனடாவின் 31வது ஆளுநர் நாயகமாக திகழவுள்ளார். கேடிய பிரதமரின் பரிந்துரைக்கு அமைய பிரித்தானிய மன்னரால் அல்லது மகாராணியாலேயே ஆளுநர் நியமனம் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தமக்கு துரோகம் செய்துவிட்டதாக திமுகவினர் கூறுவது அபத்தமானது என தெரிவித்துள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான தொடர்புகளை வெளிப்படுத்தவுள்ளதாக எச்சரித்துள்ளார். விஜய் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக பாஜக மேற்கொண்ட முயற்சிகளில் முக்கிய நபராக உதயநிதி ஸ்டாலின் இருந்ததாக அவர் சாடியுள்ளார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதை அடுத்தே காங்கிரஸ் வெளியேறியதாக அவர் கூறியுள்ளார். அதேவேளை திமுக கூட்டணி என்று எதுவும் இப்போது தமிழ்நாட்டில் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது.
0: இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதன் மூலம் வடக்கு மாகாணத்துக்கு காணி போலீஸ் போன்ற அதிகாரங்களை வழங்குவது தேச துரோகம் என ராஜபக்சக்கள் தலைமையிலான பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கூறியுள்ளார். மறுபுறத்தில் ஒற்றை ஆட்சியை பாதிக்காமல் அதிகார பகிர்வினை வழங்க தாம் தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார்.
2: கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும் ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: சிலுசிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்ம நாள அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோகுமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோகுமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமெட் தம்சீன்,
3: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல். Free estimation, free installation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோ, இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமன்னு யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்டு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: ஒரு மணி 41 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
9: நாங்களும் சொல்லியிருந்தோம், உங்களுக்கான கயிறுகள் காத்திருக்கிறது. அதையும் நாங்கள்
8: என்னென்ன கயிறுகள் இருக்குன்னு நேயர்களுக்கு சொல்லிடுவோம். நிபாஜி, 1 தொடக்கம் 5 வரைக்கும் 7 இலக்கம் 7.
9: எனவே நீங்களும் அழைக்கலாம். 4 1 6 5 4 0 4 0. இந்த 6 கயிறுல ஒரு கயிறை நீங்க தெரிவு செய்வதனூடாக நீங்களும் இன்று சிகரம் தொடலாம். எனவே அழையுங்கள், சந்தோஷமாக பேசலாம். இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் எத்தனையாவது கயிறை சூஸ் பண்றார், சிகரம் தொடறாரான்னு பார்க்கலாம்.
8: நாங்க உதவி செய்வோம்.
9: வணக்கம்.
10: வணக்கம்.
8: வணக்கம், யார் பேசுறீங்க?
10: என்ன
8: கயிறை தெரிவு செய்யலாம் சிகரத்துல ஏறுறதுக்கு?
10: இன்னைக்கு கயிறு 3 படிச்சு பாவோம்.
9: 3வது கயிறை தெரிவு செஞ்சிருக்கீங்க யோகேஸ்வரன். 3வது கயிறில் இருக்கும் அந்த கேள்வி, சூரிய குடும்பத்தின் கோள்கள் 6 சொல்லுங்கோ. சூரிய குடும்பத்தின் கோள்கள் 6 சொல்லுங்கோ.
8: நான் ஆரம்பித்து வைக்கிறேன். யுரேனஸ்,
10: புதன்,
8: வெள்ளி,
10: வியாழன்,
8: நெப்டியூன்,
10: சந்திரன்,
8: செவ்வாய்,
10: ஞாயிறு.
8: ஞாயிறு எப்படி யோகேஸ்வரன் சூரிய குடும்பத்துல இப்படி இருந்தாலும் நீங்க மூன்று சொன்னதுனால நாங்கள் உங்களுக்கு உங்களை வந்து மெதுவா சிகரத்துல ஏத்தி விடலாம் அப்படின்னு சொல்றோம். நீங்க ஞாயிறு அதுல வராது.
9: இருந்தாலும் நீங்க மூன்று பதில் சொல்லியிருக்கீங்க யோகேஸ்வரன், அதனால நாங்க உங்களுக்கான வெற்றி பாட்டு சிகரத்திலிருந்து வெற்றி பாடல் கேட்கறதுக்கு உங்களுக்கு பாடல் தரப்போறோம். என்ன பாடல் கேட்கலாம்?
10: இன்றைக்கு ஜனநாயகம் படத்துல இருந்து ஒரு நல்ல பாட்டு போடுறோம்.
9: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வரப்போகிறது.
8: இருந்தாலும் நாங்கள் எல்லா கோள்களையும் நேர்களுக்கு சொல்லணும் தானே, சொல்லிடுவோம். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இவைகள் தான் அந்த கோள்கள். நன்றி இணைந்து கொண்டமைக்கு
10: நன்றி.
9: நன்றி நன்றி. எனவே யோகேஸ்வரன் சிகரம் தொட்டு அவருக்கான அந்த பாடலையும் கேட்டிருக்கின்றார். நீங்களும் இவ்வாறு இணைந்து கொண்டு உங்களுக்கு உங்களுக்கான அந்த வெற்றி பாடல் சிகரத்தில் இருந்து கேட்கும் அந்த பாடலை நீங்களும் கேட்கலாம். எனவே அலையுங்கள் 4164544.

0: ஒரு மணி 1:48 இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இந்த பொழுதில் நாங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸ் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: தொடர்ந்தும் எஸ்பி இம்போர்ட்ஸில் இருந்து இணைந்திருக்கின்றோம். நீங்கள் வருகின்ற பொழுது இன்றைய நாளும் கூட மலிவு விற்பனையோடு இந்த வாரத்துக்குரிய மலிவு விற்பனைகளை எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனம் பிரிமியன் லோரன்ஸ் சந்திப்பில் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோடை காலத்துக்குரிய அத்தனை கொண்டாட்டங்களோடும் தரப்படுகின்ற மலிவு விற்பனையாக இந்த மலிவு விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளும் கூட இங்கே வெளிப்புறத்தில் இருக்கின்ற அங்காடியை பொறுத்தவரை கரும்பு ஜூஸ், இளநீர், ஃப்ரெஷ்ஷான இளநீர் வகைகள் கூட உடனுக்குடன் உங்களுக்காக வெட்டி தரப்படுகின்றது. அது மட்டுமல்லாது ஏராளமான பல வகைகள் உங்களுக்காக இடம் பிடிச்சிருக்கின்றன. இலங்கையிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பல வகைகளோடு பல்வேறு விதமான பல வகைகளை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்ஸின் வெளிப்புறத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது பலாப்பழம் நீங்கள் முழுவதுமாக வாங்கிட்ட பொழுது £1.29 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் குரோசரி என்று வருகின்ற பொழுது நெஸ்டமால் $6.99, வேங்கர் $6.99, மிக்சர் $4.99, லெமன் பஃப் $2.43, குட் டே பிஸ்கட் $3.43, மேகி கோகனட் பவுடர் 300 கிராம் $3.99, எஸ்பி கரி பவுடர் $7.99, உப்பு $2.45, சர்க்கரை $2.45, அரலியா நெரு சீகான் மீட் வகைகள் வந்து $4.10 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. டால்மெட் சோயா மீட் $0.89, கிங் கரி பவுடர் $900 கிராம் $15.99, பருத்த சுவப் அரிசிமா $8.89, பிரீமி நல்லெண்ணெய் $6.99, இதயம் நல்லெண்ணெய் $7.99, தோரம் பருப்பு $8.99, மைசூர் பருப்பு $8.59, முழு உளுந்து $8.99, பிஎச்ஐ நல்லெண்ணெய் $11.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது புளி $2.43, அப்பளம் $3.43, ப்ரூ காஃபி $6.99, எஸ்பி சீரக சம்பா அரிசி $12.99, எஸ்பி பொன்னி அரிசி $7.99, எஸ்பி இட்லி அரிசி £8.99, பீனட் ஆயில் வந்து $6.99, பிஎச்ஐ சசிமி ஆயில் வந்து $9.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாது ஏராளமான விடயங்களை எஸ்பி இம்போர்ட்ஸ் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வருகின்ற பொழுது இந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய மூலிகை பொருட்களை கனடாவில் தேடினீர்கள் என்றால் அதற்கான இடமாக கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸ் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு விதமான மூலிகை வகைகளை கூட உங்களுக்காக எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கடலுணவு பொருட்களை பொறுத்தவரை மாமிசம் என்று பார்க்கின்ற பொழுது, கடலுணவு பொருட்கள் என்று பார்க்கின்ற பொழுது அங்கும் மலிவு விற்பனை இடம்பிடித்துக் கொண்டிருக்கின்றது. விளை மீன் £9.99, திரளி மீன் £5.99, கரந்திரளி £6.99, கொடுவா மீன் £8.99, பால்சரா £6.99, கோழிக்கால் £2.69, ட்ரம்ஸ்டிக் £2.99, மாற்றுஷி £9.99, ஊர் ஆட்டு பங்கு $50 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காட்டுப்பன்றி £6.99 ஆக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஃப்ரோசன் நண்டு வகைகளை கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது பத்தியத்துக்கு ஏற்ற விராத்து கோழி குஞ்சுகள் போன்றவற்றை கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எஸ்பி இம்போர்ட்ஸுக்கு வர முடியும். பிரிமியன் லோரன்ஸ் சந்திப்பில் உங்களை வரவேற்கின்றது எஸ்பி இம்போர்ட்ஸ்.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2,000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: Camsonic security camera இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonic 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-302-5748. Camsonics.com.
3: செய்யலாம்.
4: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம், 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours. 416-474-1398. 416-821-6929.
5: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388. 888

0: 2:04 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். சீக்கிரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 2வது மனத்தியாளத்திற்கு தான் நாங்களும் நுழைந்திருக்கின்றோம். சீக்கிரம் தொடு நிகழ்ச்சியினூடாக தொடர்ந்து நீங்களும் இன்னும் ஒரு மனத்தியாளம் உங்களுக்காக இருக்கிறது. சீக்கிரம் தொடுவில் நாங்களும் அந்த 8 கயிறுல 3 கயிறு போயிட்டு இல்லையா சுரேகா? 3 போயிட்டுனா இன்னும் 5 மிச்சம் இருக்கிறது. அந்த 5 கயிறுகளில் நீங்களும் ஒரு கயிறை தெரிவு செய்வதனூடாக நீங்களும் அந்த சிகரத்தை தொட்டு ஏறி பாடலும் கேட்கலாம்.
1: தனியவா அப்படின்னு கேட்டா இல்ல, நாங்களும் உதவி செய்வோம். அத வந்து இங்க ஆணித்தரமா கூறுறோம்.
0: ஆணித்தரமா அர்த்தியும் உறுதியும் உறுதியும்
1: இல்ல, சில நேரம் பதில்கள் தெரியாம இருக்கலாம். நாங்க முதலாவது பதில சொல்லும் போது அடடா இதுதான் பதிலா அப்படின்னு
0: பின்னால மாதிரி தாரம்
1: அப்படியே நீங்க ஒரு புடி நாங்க ஒரு புடியா உதவி செய்து உங்களை சிகரத்தை
0: 15 செகண்டுக்குள்ள நீங்க சிகரம் தொடலாம் என்பதுதான் எங்களுடைய இந்த சிகரம் தொடர் நிகழ்ச்சியா இருக்கிறது. எனவே அலையங்கள் 4164440 தொடர்ந்தும் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி உடாகம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்கின்ற பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் நீங்களும் எங்களுடைய வீடியோஸை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-8241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com உடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: வெளியே காலிலே ஒரு தரம் மட்டி பார்த்துடலாம், அப்படியே பிரகாசமான கொஞ்சம் பிரகாசம் குறைவாக தான் இருக்கு. நேற்றோட நாங்கள் ஒப்பிடும் பொழுது 22 டிகிரி செல்சியஸ் உண்மையில் 25 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
2: Doom, shak, doom, doom, doom.

0: நேரம் 2:10 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இந்த பொழுதில் நாங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸ் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: தொடர்ந்தமடைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனம் பிரிமியன் லோரன்ஸ் சந்திப்பில் உங்களை தொடர்ச்சியாக வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கோடி காலத்துக்கு உரிய மலிவு விற்பனையோடு நீங்களும் வருகின்ற பொழுது இந்த குரோசரி ஷாப்பிங் அதே நேரத்தில் மரக்கறி வகைகள் பல வகைகள் தளபாடங்கள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எஸ்பி இம்போர்ட்ஸினுடைய தளபாட பிரிவு கூட இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது கார்டன் சென்டரிலும் கூட மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கார்டன் சென்டரை பொறுத்தவரை பல்வேறு விதமான மரக்கறி கண்டுகள் அதே நேரத்தில் பூங்கன்றுகளை கூட நீங்கள் உடனுக்குடன் மிக மலிவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதியை தரப்பட்டிருக்கின்றது. இந்த கார்டன் என்று வருகின்ற பொழுது நீங்கள் வீட்டு தோட்டத்தை தொடர்ச்சியாக செய்து வருகின்றீர்கள். இந்த ஜூன் மாதம் கோடை காலத்துக்குரிய மாதமாக இருக்கின்றது. இந்த வார நாட்களிலும் உங்களுக்கு இந்த மரக்கறி கண்டுகளை பெற வேண்டும், பூங்கன்றுகளை பெற வேண்டும், வீட்டை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கான வாய்ப்பாக எஸ்பி இம்போர்ட்ஸினுடைய கார்டன் சென்டர் காணப்படுகின்றது. கார்டன் சென்டரில் இப்பொழுது உரம் யூரியா போன்ற வகைகளும் விற்கப்படுவதோடு வருடம் வளரக்கூடிய அனைத்து விதமான மரங்களையும் நீங்கள் இப்பொழுது இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மாமரமாக இருக்கட்டும், ஒரேஞ்ச் மரமாக இருக்கட்டும், அப்பிள் மரமாக இருக்கட்டும், பிஎஸ் மரமாக இருக்கட்டும், இப்படியான மர வகைகள் கூட உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதை நிறத்தல் மரக்கறி கண்டுகள் செடிகள் என்று பார்க்கின்ற பொழுது வெண்டிக்காய், புடலங்காய், பாவற்காய், கத்தரிக்காய், மிளகாய், பயிற்சங்காய் கண்டுகளோடு கீக்கம்பர், மின்ட், ஆனியன், லீக்ஸ் வகைகளை கூட நீங்கள் கண்டுகளாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றோடு பல்வேறு விதமான பூங்கன்றுகள் உங்களுக்காக காணப்படுகின்றது. கற்பூரவல்லி, நந்தியாவட்டி, நித்திய கல்யாணி, எக்ஸோரா போன்ற பூங்கன்றுகள் உங்களுக்காக காணப்படுகின்றது. இது மட்டுமல்லாது பல்வேறு விதமான ரோசா கன்றுகள் இங்கே உங்களுக்காக இருக்கின்றது. பல்வேறு நிறங்கள், பல்வேறு விதமான ரோசா கன்றுகள் நீங்கள் $20 இப்பொழுது பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாது முல்லை, கனகாம்பரம், துளசி மரம், அருகம்புல், செவரத்தை, பாரிஜாதம், மல்லிகை, கற்பூரவல்லி, வெற்றிலை போன்றவற்றை கூட நீங்கள் செடிகளாகவும் மரங்களாகவும் பெற்றுக் கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் இந்த குரோசரி என்று பெறுகின்ற பொழுது ஏராளமான குரோசரி வகைகள் இன்றைய நாளில் மலிவு விற்பனையில் இடம்பிடித்திருக்கின்றது. இவற்றோடு தளபாட பிரிவிலும் உங்களுக்கான மலிவு விற்பனை தரப்படுவதோடு கடல் உணவுப் பொருட்கள், மாமிச வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது விலை மீன் பவுண்ட் 99 திரளி மீன் பவுண்ட் 599 கருந்திரளி பவுண்ட் 699 கொடுவா மீன் பவுண்ட் 899 பால் சுறா பவுண்ட் 699 கோழிக்கால் பவுண்ட் 269 ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 299 மாற்றுச்சி பவுண்ட் 999 ஊர் ஆட்டு பங்கு $50 காட்டுப்பன்றி பவுண்ட் 699 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது இறால், கணவாய் போன்றவற்றை கூட நீங்கள் மலிவாக பெற்றுக் கொள்வதோடு ஃப்ரோசன் நண்டு பெட்டிகளை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆட்டுக்குடல் இவை அனைத்தையும் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றோடு

0: இல்லை மழை.
1: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும், மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும் Bridal Town Dental, Dr. Jayabalan. 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
6: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
7: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: இரண்டு மணி 27 நிமிடம் இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எப்பவுமே நாங்க சொல்றதை தான் திரும்பவும் சொல்றோம். எங்கள்ட்ட என்னென்ன கேள்விகள் என்று சொல்லிட்டேன் நிபாஜினி, தப்பு கயிறுகள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா. 1, 2, 4, 5, 7 என எங்களிடம் இன்னும் 5 கயிறுகள் வந்து மிச்சம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் வச்சிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு அழைத்து அந்த உங்களுக்கு பிடித்தமான லக் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த கயிறை வந்து தெரிவு செய்து அதில் இருக்கிற கேள்வியை வந்து நாங்கள் சொல்லுவோம். 15 வினாடிக்குள்ளே அந்த கேள்விக்குரிய பதிலை வந்து நீங்களும் நாங்களுமாக சேர்ந்து சொல்லி சரியான பதிலை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை சிகரத்தில் ஏற்றி விடுறதுக்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். சிகரத்தில் ஏற்றிட்டும் உங்களுக்கு பிடித்த பாடலை கூட நாங்கள் சிகரம் தொட்ட பாடலா தருவதற்கும் தயாராக இருக்கின்றோம்.
2: கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எனவே உங்களோட லக்க இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்கன்னு சொன்னா அழைத்திருங்கள். 4164440 வாயிலாக தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சமிப்பு திட்டத்தில் சேரும் பொழுது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்குடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000+ நகை வாங்கும் பொழுது Audi 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தொடர்புகளுக்கு 4169004599.

0: டொராண்டோவில் நிகழ்வுகளை நடத்துவதற்கான செலவுகள் தொடர்ச்சியாக உயர்வடைந்து வரும் நிலையில் இவ்வாண்டுக்கான கோடைகால திருவிழாக்களை திட்டமிடுவதில் மேலும் அழுத்தங்களை எதிர்கொள்வதாக அவற்றின் ஏற்பாட்டாளர்கள் பலரும் கரிசனை வெளியிட்டுள்ளனர். பாதுகாப்பு செலவினங்களும் பாரியளவில் அதிகரித்துள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கோடைகால நிகழ்வுகளுக்கு உதவும் நோக்கில் மேலதிக நிதி ஒதுக்கீடுகளை செய்துள்ளதாக டொராண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சவ் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாட்டின் புதிய ஆட்சி 3 மாதங்கள் கூட நீடிக்குமா என்ற நிலையில் உள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீண்டும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி நீடிக்காது என யார் சொன்னாலும் அது தவறுதான் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கண்டித்துள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை தாம் ஒப்புதல் வழங்கியதால் தான் கம்யூனிஸ்டுகள் அடங்கலான கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவளித்ததாக மு க ஸ்டாலின் மீள மீள கூறுவதை நிராகரித்துள்ள சண்முகம், கம்யூனிஸ்டுகள் தாமாக முடிவெடுத்தே ஆதரவளிப்பதாகவும் எவருடைய அனுமதியும் தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையில் புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் பாடலை பாடியதாக குற்றம் சாட்டி பாடகர் சங்கீதன் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் மீண்டும் அச்சத்தை தோற்றுவித்துள்ளதாக தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈரா சாணக்கியன் கூறியுள்ளார். குறித்த பாடலில் அவ்வாறான விடயங்கள் எதுவும் இல்லை எனவும் அது ஒரு எழுச்சி பாடல் மட்டுமே என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM, log on to eastfm.ca.

0: என்றும் இசையுடன் உங்களுடன்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு 1 மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: 2:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இந்த பகுதியில் எஸ்பி இம்போர்ட்ஸ் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: தொடர்ந்து அடைந்திருக்கின்றோம். எஸ்பி போரிஸ் பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாரத்திலும் உங்களுக்கான மலைவிப்பினை தந்து கொண்டிருக்கின்றது எஸ்பி போரிஸ் நிறுவனம். இந்த கோடை காலத்துக்குரிய கொண்டாட்டங்களோடு நீங்களும் ஒரு ஷாப்பிங் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது எஸ்பி போரிஸ் நிறுவனம். இங்கே வெளிப்புறத்தில் உங்களுக்காக கார்டன் சென்டர் திறக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் வெளிப்புறத்தில் உங்களுக்கான பழக்கடை, அதே நேரத்தில் இளநீர் கரும்பு ஜூஸ் கடை கூட காணப்படுகின்றது. எனவே இந்த கோடை காலத்துக்குரிய கொண்டாட்டத்தோடு நீங்களும் ஷாப்பிங் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எஸ்பி போரிஸ் நிறுவனம் தந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அங்காடிகளில் கரும்பு ஜூஸ் ஃப்ரெஷ் இளநீர் வகைகளை கூட நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஏராளமான பல்வேறு சுவையுள்ள மாம்பழம், பலாப்பழம், ரம்புட்டான், கொய்யா, நுங்கு போன்றவற்றை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பலாப்பழம் நீங்கள் முழுவதுமாக பெறுகின்ற பொழுது £129 நீங்கள் பெற்றுக்கொள்ள. அது மட்டுமல்லாது இந்த வாரம் தரப்படுகின்ற மலிவு விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது நெஸ்டமால் $699, ஆங்கர் $699, மிக்சர் $499, லெமன் பப் $243, குட் டே பிஸ்கட் $343, மேகி கோகனட் பவுடர் $300 $399, எஸ்பி கரி பவுடர் $799, உப்பு $245, சர்க்கரை $245, அரலியா நெரு சீகேன் மீன் டின் வகைகள் $4 for $10 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது டால்மா சோயா மீட் $0.89, கிங் கரி பவுடர் $900 $15.99, பருத்த சோப்பரிசிமா £8.89, பிரீமியம் நல்லெண்ணெய் $6.99, இதயம் நல்லெண்ணெய் $7.99, துவரம் பருப்பு £8.99, மைசூர் பருப்பு £8.599, முழு உளுந்து £8.99, பிஎஸ்ஐ நல்லெண்ணெய் $11.99 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். புளி $2 for $3, அப்பளம் $3 for $3, ப்ரூ காஃபி $6.99, SP சீரக சம்பா அரிசி $12.99, SP பொன்னி அரிசி $7.99, SP இட்லி அரிசி $8.699, பீனட் ஆயில் $6.99, BHI சசுமி ஆயில் 750 ml $9.99 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது எஸ்பி இம்போர்ட்டர்ஸை பொறுத்தவரை ஏராளமான எஸ்பி பிராண்ட் அரிசி வகைகள், அதே நேரத்தில் அவல் வகைகளை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இப்பொழுது இடம்பெறுகின்ற மலிவு விற்பனையில் மூங்கில் அரிசி, புலுங்கல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கா அரிசி, கருப்பு கவுனி அரிசி போன்றவற்றையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு சோப்பு அவல், சோள அவல், குதிரைவாளி அவல், கவுனி அவல், தினை சாமை அவல் போன்றவற்றையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அனைத்து விதமான நூடுல்ஸ் வகைகளும் கூட இப்பொழுது மலிவு விற்பனையில் இடம் பிடித்திருக்கின்றது. இவற்றோடு இந்த ஹேர்பல் ஐட்டம் என்று சொல்லி வருகின்ற பொழுது உங்களுக்காக மருதாணி இலை, பப்பாசி இலை, இன்சுலின் இலை, ருத்தி இலை, முடக்கத்தான் உலை இலை, அது மட்டுமல்லாத பிரண்டை பிரண்டை இலை போன்றவற்றை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய நோய்கள் எதுவோ அந்தந்த நோய்களுக்குரிய மூலிகை இலைகள், மூலிகை வகைகளை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி போட்டத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது இங்கே இருக்கின்ற பூஜை அங்காடியில் சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பன்னீர், அத்தர், பித்தளை விளக்கு, உமி, வைக்கோல், சந்திர மாலை, சுலகு வேட்டி, சுவாமி சாரி, கருத்த மாலை போன்றவற்றை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது ஆலயம் மற்றும் வீட்டு பூஜைக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களையும் கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய பூசை பிரிவில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். எனவே அனைத்து விடயங்களும் ஒரே இடத்தில் காணப்படுகின்றது. நீங்கள் வர வேண்டிய இடம் பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
1: 2:48 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். சிகரம் தோடு ஒழித்துக் கொண்டிருந்தது. நாங்களும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றும் எங்களோடு இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளையும் சொல்லிக் கொள்கின்றோம்.
0: அடுத்த வாரமும் இதே போலவே 1:00 to 3:00 வரைக்கும் சிகரம் தொடு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும். அப்பயும் நீங்கள் உங்களை அழைப்பினை ஏற்படுத்தி சிகரத்துல ஏறி அழகு பார்க்கலாம்.
1: இந்த வாரம் நீங்க இந்த லக் சான்ஸை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த லக்கி சான்ஸை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த வாரம் நிச்சயமாக இணைந்து கொள்ளலாம். அந்த கயிறுகளின் ஊடாக சிகரத்தை தொட்டு உங்கள் விருப்ப பாடலையும் கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியோடு ராஜேஷ் இணைந்திருப்பார் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
0: சுரேகா ரூபன்,
1: நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் நேர்களே.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479625569 6479625169.
2: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 to July 15 அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
2: Weekend vibration. East FM 102.7.

0: அஜித்தும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
1: சத்தியமா தெரியாது சார்.
2: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
4: என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்க, யாருன்னு நீங்க?
3: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: நன்றி நிபாஜனி, நன்றி சுரேகா. வணக்கம் நேயர்களே, ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2026 ஒரு சூப்பரான ஒரு சம்மர் டேல எல்லாரையும் சந்திக்கிறது மறுபடியும் மகிழ்ச்சி. இந்த வாரமும் வழக்கம் போலவே 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் மிகவும் விருப்பமான ரசிகர் மன்றம் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. தமிழ் சினிமா நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் பழைய சம்பவங்கள், பழைய மலர் நினைவுகள், அதெல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து அது கூடவே வந்து அருமையான பாடல்களையும் தொகுத்து வழங்குறதா இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 மணி நேரத்திற்கு அன்லிமிட்டட் ட்ரீட் உங்களுக்காக காத்துட்ருக்குது. டொரண்டோவில் 23 டிகிரி செல்சியஸ் உணர்நிலை 26 இருக்குது. இன்றைக்கி உயர்ந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா 25 டிகிரி வரைக்கும் போகப்போகுது. கொஞ்சம் நல்லா ஹாட்டான டேயாக தான் இருக்குது, ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் அப்படியே காமாக கூலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஈஸ்ட் எஃப்எம்ஐ தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அப்படின்ற முகவரிக்கு நீங்கள் மின்னஞ்சலையே அனுப்பலாம். யூடியூப்லையும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனலில் உங்களுக்காகவே பிரத்யேகமாக நிறைய கண்டென்ட் வந்துட்டுருக்கு, அதையும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லையும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பக்கத்தில் நாங்கள் இயங்கிட்டுருக்கிறோம். சரி, நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் ஒரு சூப்பரான பாட்டு, ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரேட் அம்மா சாங்ஸ் அப்படின்னு சொல்ல நிறைய பேருக்கு, அந்த பாட்டோட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். அந்த பாட்டுக்கு பின்னாடி அந்த பாட்டுக்கும் நம்ம பேச போகிற விஷயத்துக்கும் என்ன ஒரு சம்மதம் அப்படின்றதும் சொல்லலாம். தொடர்ந்து கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில். இது ரசிகர் மன்றம்,

மூன்று மணி ஆறு நிமிடம் கேட்டுக்கிறீங்க வீக்கெண்டி ஸ்டெஃபமேல் ரசிகர் மன்றம். ஒரு படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த படம் டைட்டிலை வச்சு அந்த படத்தில் வர ஒரு பாட்டோட ஒரு முதல்வரை கூட வந்து டைட்டிலாக வைப்பாங்க, அல்லது அந்த படத்தை டைட்டிலை வச்சே ஒரு பாட்டு எழுதுவாங்க. ஸோ அதை மாதிரி நம்ம தமிழ் சினிமாலாம் நிறைய ஒரு சம்பிரதாயம் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூறு சாமிகள் அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்பவும் ஒரு அருமையான ஒரு பாட்டு, நிறைய பேருக்கு இதயத்துக்கு நெருக்கமான ஒரு பாட்டு. பிச்சைக்காரன் படத்தில் வந்துச்சு இந்த திரைப்படம், இந்த பாட்டு பிச்சைக்காரன் படம் வந்து சரியான ஹிட்டு. பிச்சைக்காரன் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வளவடா குழகலான இருந்தாலுமே வந்து அதையும் வந்து ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டணி, அந்த கூட்டணினா இப்போது அந்த படத்தை இயக்குனர் வந்து சசி, அவர் பிச்சைக்காரன் டூவில் அசோசியேட் ஆகலை. இருந்தாலும் பிச்சைக்காரனில் இருந்த அந்த கூட்டணி, நம்ம விஜய் ஆண்டனியும் சரி சசியும் சரி இரண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. நூறு சாமி அப்படின்ற இந்த திரைப்படம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த படத்துக்கு. சசி அவர்கள் அவருக்குனே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு முத்திரை இருக்குமா ஒரு படங்களில் நம்ம பிச்சைக்காரன் சொல்லலாம், அப்புறம் பூ சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் சிவப்பு மஞ்சள் பச்சை சொல்லலாம். ஸோ அதை மாதிரி இந்த ஒரு படமுமே ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு கதையாக இருக்கும், ஒரு உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு வந்த ஒரு திரைப்படம் தான் இது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில், அந்த கிராமத்தில் அந்த கிராமத்துக்கு ஏற்ற மாதிரியே ஒரு மத ஜாதி ரொம்ப கட்டுப்பாடு நிறையா இருக்கும். அந்த கட்டுப்பாடு நிறைந்த கிராமத்தில் ஒரு பெண் மட்டும் அந்த கட்டுப்பாடையெல்லாம் மீறி ஒரு முற்போக்காக போகிறாங்க. அதனால் அந்த குடும்ப அந்த கிராமத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அதை ஒரு மையமாக வைத்து தான் இந்த திரைப்படம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்துடைய கதாநாயகன் விஜய் ஆண்டனி அவர்கள், கதாநாயகி லப்பர் பந்தில் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கிற நம்ம சுவாசிகா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் பட்டாளமே இருக்குது. பாலாஜி சக்திவேல் இருக்காரு, முனிஷ்காந்த் இருக்காரு, அருள்தாஸ் இருக்காரு, ஜென்சன் திவாகர் இப்போ வளர்ந்து வரும் ஒரு காமெடி நடிகர் மற்றும் ஒரு குணசித்திர நடிகர் சொல்லலாம். ஸோ அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த படத்தில். அவர் வந்து மியூசிக் பண்ணல, நம்ம விஜய் ஆண்டனி பண்ணல, அவர் ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான் இருக்கார் இந்த படத்தில். இந்த படம் ஜூன் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. பிச்சைக்காரன் டூ மாதிரி கொஞ்சம் சுமாராக இருக்குமா, இல்லாட்டி ஒரிஜினல் அந்த பிச்சைக்காரன் மாதிரியே இந்த ஒரு கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்குமா அப்படின்றது இன்னும் ஒரு 10-12 நாட்களில் தெரிஞ்சிடும். அந்த படம் வந்த பிறகு அந்த படத்தை பற்றியும் நிறைய பேசலாம். தொடர்ந்தும் கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில். இது ரசிகர் மன்றம்.

0: 3:13 கேட்டுட்ருக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்டர் பமேல். ரசிகர் மன்றம் ரவுடி பேபி அப்படின்னு எல்லாராலையும் புகழப்பெற்ற சாய் பல்லவி இப்போ ஒரு போலீஸ் பேபியாக மாற போகிறாங்க. அது என்ன படத்தில் அப்படின்றத பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். பெம்பிளிகன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் இந்த வார விடுமுறை நாட்களிலும் உங்களுக்கான மலிவு விற்பனைகளோடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் என்று மட்டுமல்லாத இந்த வாரத்தில் வருகின்ற பொழுது கூட நீங்கள் மிக மிக மலிவாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறிகள், பல வகைகள், குரோசரி வகைகள், தளபாடங்கள், அதே நேரத்தில் உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான பூங்க

0: பணத்தையும் மீதப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த மலிவு விற்பனை இருக்கின்றது. எஸ்பியும் போர்டு தளபாடு பிரிவு தரப்படுகின்ற மலிவு விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது சிக்ஸ் பீசஸ் வுடன் பெட்ரூம் செட் இருக்கின்றது $1,899 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். த்ரீ பீசஸ் சோஃபா செட் சோஃபா லவ் சீட் சேர் அடங்கலாக நீங்கள் $899 ஃபைவ் பீசஸ் டைனிங் செட் $399 த்ரீ பீசஸ் ரிக்ளைனர் சோஃபா லெதர் செட் ஆக இருக்கின்றது நீங்கள் 1499 சிக்ஸ் பீசஸ் மாடர்ன் பெட்ரூம் செட் பெட் ட்ரெஸ்ஸர் மிரர் ஒன் நைட் டேபிளுடன் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது $1,499 டூ டோர் ஆல்மார் இருக்கின்றது $299 கிளாஸ் ஆஃப் காஃபி டேபிள் $129 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாது கிரே கோர்னர் சோஃபா செட் இருக்கின்றது $899 வித் ஒட்டமனோடு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தளபாடம் என்று வருகின்ற பொழுது மிக பிரம்மாண்டமான விசாலமான நிலக்கீழ் காட்சியறை உங்களுக்காக காணப்படுகின்றது. நீங்கள் வந்து பார்த்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான தளபாடங்களையும் ஒரு இடத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் கிட்ஸுக்கு தேவையான கம்ப்யூட்டர் டேபிளாக இருக்கட்டும், அது நேரத்தில் ஸ்டடி டேபிளாக இருக்கட்டும், கிட்ஸ் பெட்ஸ் ஆக இருக்கட்டும், அவற்றை கூட நீங்கள் எஸ்பி போர்ட்டஸினுடைய தளபாட பிரிவில் பெற்றுக் கொள்ள முடியும். கடல்நோய் பொருட்கள் மாமிசாங்காடியில் கூட மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஃப்ரோசன் நண்டு வகைகள் உங்களுக்காக இன்றைய நாளும் காத்திருக்கின்றன. இது மட்டுமல்லாது இறால் கணவாய் போன்ற பொருட்களோடு ஆட்டுக்குடல் அதே நேரத்தில் பத்தியத்துக்கு ஏற்ற விராட்டு கோழி குஞ்சுகளை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி போர்ட்டஸினுடைய கடல் உணவு பொருட்கள் மாமிசாங்காடியில் பெற்றுக் கொள்ள முடியும். மலிவு விலை என்று பார்க்கின்ற பொழுது விலைமீன் பவுண்ட் 999 திரளி பவுண்ட் 599 கரந்திரளி பவுண்ட் 699 கொடுவா மீன் பவுண்ட் 899 பால்சுரா பவுண்ட் 699 கோழிக்கால் பவுண்ட் 269 அதே நேரத்தில் ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 299 மாற்றச்சி பவுண்ட் 999 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அனைத்து விதமான மீன் வகைகளையும் நீங்கள் இப்பொழுது எஸ்பி போர்ட்ஸ் தருகின்ற இந்த மலிவு விற்பனையில் பெற்றுக் கொள்ள முடியும். இன்றும் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலும் உங்களுக்காக இந்த மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிமலி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்ஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
3: Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
4: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள் முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி. குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-9 226-47-549-0059.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
5: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்

0: Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908, 5656, 416-908, 5656.
1: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
2: FM 102.7, East FM.ca.

இந்த ரவுடி பேபி பாட்டை கேட்கும் போதே நம்ம கண்ணு முன்னாடி தனுஷும் சாய் பல்லவையும் அழகா நடனம் ஆடுறத வந்து யாராலையும் வந்து மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சாய் பல்லவி ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாலிவுட்ல போய் சீதாமாவா நடிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஏற்கனவே இங்க தமிழ்ல தெலுங்குலையும் வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. தமிழ்ல ஏற்கனவே வந்து தமிழ் ரசிகர் மத்தியில அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு கதாபாத்திரத்தை எடுத்தாலும் அதை அப்படியே மாறி அதை அப்படியே தத்ரூபமாக வெளியே கொண்டு வருவாங்க. நம்ம கார்கி படத்தை சொல்லலாம், இப்போ அந்த அமரன் படத்தை சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்களுடைய 55வது படம் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்டர் அவர் கூட இந்த கூட்டணியில் பண்ணுறாங்க. அந்த படத்தில் ஏற்கனவே நம்ம சாய் பல்லவி இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் தெலுங்குலேருந்து வந்த நாயகி ஸ்ரீலீலா அவங்களுமே இருக்கிறாங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில். அதற்கெல்லாம் மேலே மம்முட்டியும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்ன வந்திருக்கு, சாய் பல்லவி அவர்கள் முதல் முறையாக ஒரு காவல் அதிகாரியாக இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்றது தான். இதுவரைக்கும் வந்து மாறுபட்ட கதாபாத்திரங்கள் பண்ணாலும் இந்த ஒரு கதாபாத்திரத்தை இதுவரைக்கும் பண்ணதே கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க எந்த ஒரு கேரக்டர் எடுத்தாலும் அதை அப்படியே வாழ்ந்துருவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்துலையுமே வந்து அந்த ஒரு போலீஸ் கெட்டப்பில் வரும்போது அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்துக்கு இசை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சி மக்களுடைய நாடி துடிப்பை நல்லா பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய உயிர் துடிப்பாக இருக்கிற இப்போது நம்ம சாய் அபயங்கர் அவர் தான் வந்து இந்த படத்துக்கும் இசை அமைக்கிறாரு. ஸோ அவருடைய ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இந்த ஒரு படமும் சேரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ இதுதான் தனுஷ் 55ல நம்ம சாய் பல்லவி எப்படி நம்ம ரவுடி பேபியாக இருந்தவங்க இப்போ போலீஸ் பேபியாக மாறுறாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சரி, ஒரு நடிகையை பற்றி பார்த்தாச்சு, இன்னொரு நடிகையை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பிரியங்கா மோகன் அவர்கள். பிரியங்கா மோகன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆரம்பத்தில் வந்த படங்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து ரொம்பவும் பெருசாக நல்ல ஒரு கேரக்டருமே வரல, நல்ல ஒரு படங்களும் வரல. ஆனாலும் நெட்ஃப்ளிக்ஸில் தயாரித்த இந்த மேட் இன் கொரியா அப்படின்ற ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா படம் ஓரளவு சுமாராக இருந்தாலும் இந்த தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த கொரியன் கலாச்சாரத்தின் மேலே இருக்கிற ஒரு மோகம், அது காரணமாகவே அதையே நல்லா வந்து கேஷின் பண்ணுறதுக்காக அந்த ஒரு கான்செப்டே உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரியன் மியூசிக் கேட்குறது, கொரியன் மாதிரி ட்ரெஸ் போடுறது, நம்ம சந்திரமுகி நம்ம ஜோதிகா மாதிரி கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து கொரியனாகவே மாறிட்டாங்க, கொரியன்களாகவே மாறிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொரியன் கல்ச்சரல் மோகம் வந்து இருக்குது நம்மகிட்ட. ஸோ அதை வந்து எப்படி காசாக மாற்றலான்னு தான் இந்த ஒரு படம் மேட் இன் கொரியா ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து பார்த்திங்க தொடர்ந்து 2 வாரமா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்ததிலிருந்து சவுத் ஏசியாலே கிட்டத்தட்ட நம்பர் 1ல இருந்திருக்கு நெட்ஃபிளிக்ஸ் வியூவர்ஷிப்ல. சோ அத பார்த்த இந்த கொரியன் அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க, இதுதான்டா சான்ஸ் நம்ம கொரியனோட நம்ம கொரியாவோட நம்ம டூரிசத்தை டெவலப் பண்றதுக்கு இவங்களை நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவை வந்து பிரியங்கா மோகனை வந்து ஒரு ஹானரரி அம்பாசிடர் ஃபார் கொரியன் டூரிசம் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த கௌரவ தூதரகம் மூலமாக என்ன இந்த தூதுவர் அப்படின்ற ஒரு பட்டம் மூலமாக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரியாவை வந்து நம்ம சவுத் ஏஷியன் மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அது மூலமாக அவங்களுடைய கொரியாவுடைய சுற்றுலாத்துறையும் வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன தான் வந்து அவங்க தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி ஹீரோயினாக இன்னும் வரல அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்க முன்னாடி போகிறது நம்மளுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த நம்ம கொரியன் அம்பாசிடர் அவங்களுடைய பாட்டு ஒரு கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் இது ரசிகர் மன்றம்.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் புதிய ஆளுநர் நாயகமாக லூயிஸ் ஆல்பர் நாளை பதவியேற்க உள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர், கெனடிய உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிய பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்த அவர் கனடாவின் 31வது ஆளுநர் நாயகமாக திகழ்வார். கெனடிய பிரதமரின் பரிந்துரைக்கு அமைய பிரித்தானிய மன்னரால் அல்லது மகாராணியாலேயே ஆளுநர் நியமனம் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தமக்கு துரோகம் செய்துவிட்டதாக திமுகவினர் கூறுவது அபத்தமானது என தெரிவித்துள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான தொடர்புகளை வெளிப்படுத்த உள்ளதாக எச்சரித்துள்ளார். விஜய் ஆட்சியமைப்பதை தடுப்பதற்காக பாஜக மேற்கொண்ட முயற்சிகளில் முக்கிய நபராக உதயநிதி ஸ்டாலின் இருந்ததாக அவர் சாடியுள்ளார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சியமைக்கும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதை அடுத்தே காங்கிரஸ் வெளியேறியதாக அவர் கூறியுள்ளார். அதேவேளை திமுக கூட்டணி என்று எதுவும் இப்போது தமிழ்நாட்டில் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதன் மூலம் வடக்கு மாகாணத்துக்கு காணி போலீஸ் போன்ற அதிகாரங்களை வழங்குவது தேச துரோகம் என ராஜபக்சக்கள் தலைமையிலான பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கூறியுள்ளார். மறுபுறத்தில் ஒற்றையாட்சியை பாதிக்காமல் அதிகார பகிர்வினை வழங்க தாம் தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு. ட்ரெண்ட் பாட்டு
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
4: 416-461-6401.
5: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். ஜூன் 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
6: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi, 437-477-7960. 437-477-7960.
7: Prisha Law Professional Corporation.
8: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
7: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
8: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
7: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
8: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
9: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
10: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
9: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
10: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
11: சில சிலன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும். நம்ம நாள அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.

0: 3:44 கேட்டுட்டு வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் ரசிகர் மன்றம். திருமலை படத்துல விஜய் அவர்களும் மக்கள் சூப்பர் ஸ்டார் ராகவா லாரன்ஸ் அவர்களும் சேர்ந்து போட்ட அந்த ஆட்டத்தை யாரும் மறக்க முடியாது. அதே அது மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டத்தோட ஒரு படம் வெளியே வந்தது அவருக்கு. அந்த பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்றது இது வரைக்கும் ஒரு அன்ஆன்சரபிள் க்வெஸ்சனாக இருக்குது. ஆனால் அந்த பட்டத்தை அவருக்கே கொடுத்த பெருமை அவரே சாரும் அப்படின்றும் ஒரு நம்பத்தகாத வட்டாரத்திலேருந்து ஒரு நம்பத்தகாத செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு இது இப்போ என்ன நியூஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஒரு 2-3 நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் கொஞ்சம் சண்டையில் இருக்கிற நியூஸில். அதுக்கு என்ன காரணம்னா, திருச்சி கிழக்கு தொகுதி இப்போ ஃப்ரீயாக இருக்குது. அந்த தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த தொகுதியில் தாவேகா சார்பாக போட்டியிட போகுது இவரா அப்படின்னு ஒரு எக்கோ எஃபெக்ட்லாம் நிறைய பேர் வந்து பேசியிருக்கிறாங்க. எப்பவுமே இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது அது ஒரு சோர்ஸ் வந்து ஒரு ரிலையபிள் சோர்ஸ் வந்து வரவே மாட்டேங்குது. எல்லாரும் அவர் சொன்னார்ப்பா, இவர் சொன்னார்ப்பா, அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு பரவலாக வரதே தவிர ஒரு ரிலையபிள் சோர்ஸில் வந்து நியூஸ் வரமாட்டேங்குது. அது வந்து நிறைய பேர் விட்டு கேட்டிருக்காங்க உங்களுக்கு, சார் நீங்கள் தான் போகிறீங்களா அப்படின்ட்டு. அதுக்காக வந்து அந்த வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறாரா இல்லாட்டி வேறு எதுவும் சொல்ல போகிறான்னு தெரில. அதுக்காக ஒரு நியூஸ் ஒன்று விட்டுருக்காரு அவர் தன்னுடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியா ஹேண்டிலில். இந்த நியூஸ் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்கதால நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. மீடியா நண்பர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு, சார் உங்ககிட்ட பேசணும், நீங்கள் தானே அந்த கேண்டிடேட்டு டிவி கே சார்பாக நிறைய பேர் கேட்குறாங்க. அதையெல்லாம் வந்து இப்போதைக்கு நான் திங்க் பண்ணலை. ஏன்னா பென்ஸ் படத்தோட ஷூட்டிங் வந்து ரேப்பப் ஆகிட்டு இருக்குது. 10 June தான் கடைசி அன்னையோட அந்த படம் ஷூட்டிங் வந்து முடிய போகுது. அதற்கப்புறமா 11 வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 9:30 என்னுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அறிவிக்க போகிறேன் என் அம்மாவோட ஆசையோட அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டை அப்படியே மாற்றி போடுமா, இந்தியாவையே மாற்றி போடும், உலகத்தையே மாற்றி போடுமா அப்படின்னு இன்னும் பொறுத்திருந்தா பார்க்கணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அறிவிப்பு என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, இது வரைக்கும் நான் பண்ண அந்த காஞ்சனா சீரிஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், இனிமேல் காஞ்சனா படம் பண்ண போகிறதே இல்லை, அதனால் மக்கள்லாம் குதூகலமாக இருக்கிறாங்கன்னு ஒரு சாரார் பேசிக்கிறாங்க. ஆனால் அது என்ன ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத ஒரு 4 நாள் கழிச்சு பார்ப்போம். அது அடுத்த வாரம் வந்து பேசுவோம். இதே மாதிரி இன்னும் பல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். பிரிமலி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் இந்த வாரத்திலும் உங்களுக்கான மாபெரும் மலிவு விற்பனையோடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாரத்தில் நீங்களும் உங்களுக்கு தேவையான குரோசரி வகைகள், மரக்கறி வகைகள், பல வகைகளோடு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள், பூங்கன்றுகள், இவற்றோடு உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள், கடலுணவுப் பொருட்கள், மாமிச பொருட்கள் என்பவற்றுடன் நீங்கள் அனைத்தையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடமாக இருக்கின்றது. பிரிமலி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் இன்றைய நாளும் கூட இங்கே வெளிப்புறத்தில் அங்காடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கார்டன் சென்டர் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் வெளிப்புறத்தில் உங்களுக்காக இளநீர், ஃப்ரெஷ் கரும்பு ஜூஸ் என்பவற்றை செய்வதற்கான அங்காடி, இவற்றோடு பழத்துக்கான தனிப்பிரிவு என்பதும் இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் வருகின்ற பொழுது இன்றைய நாளும் கூட இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நுங்கு, செவ்வளநீர், அன்னமுன்னா கொய்யாப்பழம், நாவல் பழம், மாம்பழம், பலாப்பழம் போன்றவற்றை கூட நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த கோடை காலத்துக்குரிய கொண்டாட்டத்தோடு நீங்களும் ஷாப்பிங் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்காக இருக்கின்றது எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம். இந்த வாரம் தருகின்ற மலிவு விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது பீட்ரூட் 99 சென்ட்ஸ், வாழைப்பழம் 89 சென்ட்ஸ், உள்ளி பவுன் 199, வெள்ளை வெங்காயம் 10 pound 499, உருளைக்கிழங்கு 10 pound bag 399, பப்பாசி பழம் நீங்கள் 499 ஈச்சாக பெற்றுக் கொள்ள முடியும். இவற்றோடு அனைத்து விதமான மூலிகை இலைகள், மூலிகை வகைகள் என்பவற்றை கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றன. உங்கள் நோய்களுக்கு ஏற்ற வகையில் அதுக்கு தேவையான அத்தனை விதமான மூலிகைகளையும் நீங்கள் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். பலாப்பழம் முழுவதுமாக வாங்கின்ற பொழுது 129, கரும்பு ஜூஸ், இளநீர் என்பவையும் உடனுக்குடன் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நெஸ்டமால் 699, Anchor 699, Mixture 499, Lemon Puff 2 for $3, Good Day Biscuit 3 for $3, Maggi Coconut Powder 399, எஸ்பி கரி பவுடர் $7.99, உப்பு $2 for $5, சர்க்கரை $2 for $5, மீன் டீன் வகைகள் அரலியா நெருசி கேன் $4 for $10, டெல்மை சோயா மீட் $0.89, கிங் கரி பவுடர் $15.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது உங்கள் கிட்ஸுக்கு தேவையான அனைத்து விதமான ஸ்நாக் வகைகளும் கூட இன்றைய நாளில் மலிவு விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வருகின்ற பொழுது குறிப்பிட்ட மலிவு விற்பனையில் நீங்களும் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிம்லி அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.

0: 1981 வெளிவந்த பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து உமா ரமணன் அவர்களுடைய அந்த சோல்ஃபுல் ரெண்டரிங்கில் அந்த பாட்டு கேட்டோம். சரி, இந்த பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் போடுற அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 80s வந்து கொடிக்கட்டி, அதுக்கப்புறமும் கூட நிறைய கொடிக்கட்டி பிறந்தவர் தான் நம்ம இளையராஜா அவர்கள். அவருக்கு இந்த வாரம் தான் பிறந்தநாள் வந்தது. 83 வயதை பூர்த்தி செய்து 84வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கெரியர்லையுமே வந்து இன்னும் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காரு. அவரை இப்போதைய இருக்க இளம் இயக்குநர்களும் அவரோட சேர்ந்து நிறைய படம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அவர் அந்த பக்கம் இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அவரை பற்றி நிறைய வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் வந்துகிட்டே தான் இருக்கும். அவர் வந்து மீடியாவில் இப்படி பேசுகிறாருங்க, அப்படி பேசுகிறாரு, ரிப்போர்ட்டர்ஸ் மதிக்கிறது இல்லை, ராயல்ட்டிக்காக வந்து ரொம்ப பண்ணுறாரு, மற்றவங்களை வந்து யாரும் இவருடைய பாட்டு பாட விடுறதில்லை, ப்ளே பண்ண விடுதலை அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா 80களில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எழுதப்படாத விதியாக இருந்தது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு இயக்குனர் வந்து ஒரு படத்தில் அறிமுகமாகறார், ஒரு படம் தயாரி ஒரு படம் பண்ணுறார் அப்படின்னா, அவர் இளையராஜா அவருடைய மியூசிக் டைரக்டராக போட்டார் அப்படின்னா அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து நிறைய உதாரணமே கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் யாராவது ஒரு புது இயக்குனர் தன்கிட்ட படம் பண்ண வந்தாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட காசு கூட வாங்காமல் வந்து அவங்களுக்காக படம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக இப்போ சமூக வலைதளங்களில் வந்துட்டுருக்குது. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா அந்த பன்னீர் புஷ்பங்கள், இந்த படத்தை வந்து இயக்குனது அறிமுக இயக்குனர்லேருந்து வாசுவும், பி வாசு அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேர் தெரியும், பி வாசுவும் சந்தான பாரதியும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஸோ அவருடைய முதல் படம், இந்த படத்துக்கு கூட அவர் காசு வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் மணிவண்ணன் அவர்கள் பண்ண கோபுரங்கள் சாய்வதில்லை, அதுக்குமே வந்து அவர் காசு வாங்கலை. அப்புறம் பிரதாபோத்தன் பண்டைய படங்கள், அதுக்குமே வந்து காசு வாங்கலை அப்படின்னு நிறைய வந்து உதாரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவரை பற்றி நிறைய நல்ல விஷயங்களுமே இருக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சொல்கிற மாதிரி இந்த நல்ல விஷயங்கள் வந்து பெதுவாக அப்படியே நத்த வேகத்தில் நடந்து போயிட்டு இருக்கும், அந்த கெட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தீயாக ஈஸியாக பரவும். ஸோ அதை மாதிரி தான் வந்து இப்போதை அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஹாலிவுட்டில் நம்ம கிளின்ட் ஈஸ்ட்வுட் அப்படின்ற ஒரு ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் இருக்கார். அவருக்கு இப்போ 96 வயது, இப்போ வந்து அஃபிஷியல் ரிட்டையர் ஆகிட்டார். இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா, கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பு கூட ஒரு ஆக்டிவாக தன்னுடைய 90களில் ஒரு முழு படத்தை இயக்கி வெளியிட்டு அந்த படமும் வெற்றி படமாச்சு. ஸோ அந்த அளவுக்கு 70s, 80s, 90s கூட வந்து அவருடைய வயது சொல்கிறேன், நான் வந்து 70கள், 80கள் சொல்லலை, அவருடைய 70கள், 80கள் அந்த ஒரு வயதிக காலகட்டத்திலையுமே வந்து ரொம்பவும் ஆக்டிவாக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார், நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இளையராஜா அவர்களும் இப்போ தான் அவருக்கு வந்து 83வது, இன்னும் 80லையும் சரி 90களையும் சரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவர் இப்போதைக்கு 1500+ ஒரு படம் பண்ணியிருக்காரு, படங்கள் பண்ணியிருக்காரு, அது வந்து 2000 கிராஸ் பண்ணணும் அப்படின்ற மனப்பூர்வமாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல், இது ரசிகர் மன்றாம். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கோடி ஆர்டர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5000+ நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காழை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 4169004599.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
2: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2ஆம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
2: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
2: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 6476565690, 6476565690.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: நேரம் சரியாக மாலை 4 மணி. கேட்டுக்கிறீங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ரசிகர் மன்றம். ரசிகர் மன்றத்தின் 2வது மணி நேரத்திற்கு வந்திருக்கிறோம். 416-824-1212 அதுதான் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, தொலைபேசி எண், மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அப்படின்ற முகவரிக்கும் நீங்கள் மின்னஞ்சலை அனுப்பலாம். டொரண்டோவில் தொடர்ந்தும் ஒரு கதகதப்பான வானிலை தான் இருக்குது. 23 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 25 இருக்குது. சரி, இப்போது ரசிகர் மன்றத்தின் இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இது பார்த்து ஞாபகம் இல்லையோ.
1: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை மீட்டு பார்க்கும் நேரம் பார்த்து ஞாபகம் இல்லையோ.
0: இன்னைக்கு பார்த்த ஞாபகம் இல்லையோல 40வது ஆண்டை கொண்டாடும் ஒரு திரைப்படம் தான் பார்க்க போறோம். 1986 May 22nd வந்த ஒரு தமிழ் திரைப்படம். இப்போ இந்த பாகுபலி அப்படின்னு சொன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது. பாகுபலி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கட்டப்பாவும் ராஜமாதாவும் தான், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அதே கெமிஸ்ட்ரி, அதே காம்பினேஷன் ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். இது மணிவண்ணன் அவர்கள் இயக்கிய முதல் வசந்தம் அப்படின்ற திரைப்படம். இந்த படத்துடைய கதை பார்த்திங்க அப்படின்னா, கலைமணி அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நாயகர்கள் நாயகி அப்படின்னு சொல்லினாலே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா அது ஸ்டோரி தான் வந்து மெயின். இதில் ஏன்னா நிறைய லீட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இதில் பாண்டியன் வந்து இந்த படத்துடைய ஒரு முன்னணி நாயகன் சொல்லலாம். அப்புறம் சந்திரசேகர் இருக்கார். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரம்யா கிருஷ்ணன் அப்புறம் சத்யராஜ் ரெண்டு பேருமே இந்த படத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் வினு சக்கரவர்த்தி இருக்கார், மலேசியா வாசுதேவன் அவர் ஒரு வில்லனாக இருக்கார், வெண்ணிராடை மூர்த்தி, வை விஜயா, சின்னி ஜெயன், பீலி சிவம் அப்படின்னு ஒரு நிறைய ஒரு நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்துலேயே சத்யராஜுடைய பேர் குங்கும போட்டு கவுண்டர். அந்த பேரை வச்சே அந்த ஒரு கேரக்டருக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா கூட அது வேற ஒரு கேரக்டர் தான். இருந்தாலும் 2000களில் இவரும் நக்மாவும் சேர்ந்து ஒரு குங்கும போட்டு கவுண்டர் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த படத்தை வந்து மணிவண்ணன் இயக்குனர் சொல்லியிருந்தேன். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கலைமணி மனோபாலாவை தான் இந்த படத்தை வந்து மறைந்த இயக்குனர் நடிகர், மிகப்பெரிய இயக்குனர் அவர். ஆனால் அவருடைய லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமெடி நடிகராக நிறைய படங்கள் பண்ணியிருந்தார். குறிப்பாக சந்தானத்துடைய கூட்டணியில் நிறைய காமெடி பண்ணியிருந்தார். விவேக் கூடமே நிறையா பண்ணியிருந்தார். அவர் மனோபாலாவை தான் வந்து முதல் வசந்தம் டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கிறாரு கலைமணி. ஆனால் கலைமணி கூட இருந்தவங்க பார்ட்னர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இல்லை அவர் வந்து சரிப்பட மாட்டார், இந்த மாதிரி படத்துக்கு இவர் சரி வரலான்னு தெரியல, அதனால் நீங்கள் வந்து மணிவண்ணனை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் வந்து மணிவண்ணன் இந்த படத்துக்கு உள்ளே வந்திருக்கிறாரு. இந்த படம் 1984 இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்கு. 84, 85, 86 தான் இந்த படம் வெளிவந்திருக்கு. சரி, 40 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய ராஜமாதா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கும்போது அவங்களுக்கு 14-15 வயசு தான். அந்த வயசுலேயே வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாண்டியனும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக தான் இருந்தார் அந்த சமயத்தில். அப்புறம் சத்யராஜ் இருக்கார். கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு நடிகையுடைய ஒரு கெரியர், சினிமா கெரியர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் சொல்லுவாங்க. அதுலேயும் எக்ஸப்ஷனலாக சொல்லணும்னா இந்த சிம்ரன், த்ரிஷா, நயன்தாரா அவங்கள மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணிகள் உள்ளவங்க மட்டும்தான் ஒரு 20 வருஷம், ஒரு 30 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் அப்போது 80s அவங்க கூட நடித்த ஹீரோக்கள் நிறைய பேர் இப்போ ஆள் அட்ரஸே காணும். அவங்க 90களிலே ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் இவங்க 2000களையும் கூட 2020களையும் கூட இன்னுமே ஒரு சூப்பரான கேரக்டராக அவங்கள முன்னிலைப்படுத்தி நிறைய கேரக்டர் வந்து பண்ணுற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகையாக இன்னும் மலம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு திரை ஆளுமை, தமிழில் மட்டும் கிடையாது தெலுங்கு, தெலுங்குலையும் சேர்த்து சொல்லலாம். ஸோ தென்னிந்தியா நடிகைகளில் அவங்க ஒரு குறிப்பிட்ட நடிகை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டை கேட்டுட்டு இன்னும் இந்த படத்தை பற்றி நிறைய பேசலாம். தொடர்ந்து கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில். இது ரசிகர் மன்றம்.

கங்கை அமரனுடைய அருமையான வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய இளமை ததும்பும் அந்த ஒரு குரலில் சூப்பரான ஒரு பாட்டு கேட்டோம். அடிக்கடி கேட்காத ஒரு பாட்டு, ஆனால் ரொம்பவும் அருமையான ஒரு பாட்டு இந்த பொன்னி நதி பாட்டு. முதல் வசந்தம் படத்தில் பாண்டியனும் ரம்யாக்ஷன் அவர்களும் ஒரு டூயட் பாடுவாங்க. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு யங்காக க்யூட்டாக இருப்பாங்க ரம்யாக்ஷன் அவர்கள் அந்த 14-15 வயதிலேயே அப்படின்ட்டு. இந்த படத்தில் நான் சொல்லியிருந்தேன் கதாநாயகர் யார் அப்படின்னு சொல்கிறது குழப்பம் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அது படம் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்குது, அது வரைக்கும் பாண்டியன் தான் இந்த படத்துடைய ஹீரோ. பாண்டியன் வந்து ஒரு கிராமத்துக்கு வருவார், அந்த கிராமத்தில் இரண்டு பெரிய பண்ணையார்களாக இருப்பாங்க, நம்ம மலேசியா வாசுதேவனும் சத்யராஜ் அவர்களும். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பகை இருக்கும், அந்த பகையினால் கிராமமே வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். அதில் மாட்டிக்கிட்டு தவிக்கிற பாண்டியன், அப்புறம் அந்த பண்ணையார்களில் ஒருவரான நம்ம ரம்யா கிருஷ்ணன், அவங்களுக்கிடையே உள்ள காதல், அதுதான் இந்த படத்துடைய இந்த கதையாக இருந்துச்சு. ஆனால் அந்த படம் போக போக பார்த்தீங்கன்னா சொன்னிருந்தேன் ஆல்ரெடி 2 வருஷம் கிட்டத்தட்ட இந்த படம் ஷூட்டிங் இருந்தது அப்படின்ட்டு. இந்த படம் போக போக முடிகிற தடவை பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியனுடைய மார்க்கெட் வந்து ரொம்பவும் டல்லாக போயிடுச்சு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட் ஆக போகிற ஒருத்தரை வச்சு நம்ம ஹீரோவாக படம் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு நம்ம கலைமணி. உடனே என்ன பண்ணியிருக்காரு, கதையிலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பட்டிட்டுங்கிறீங்க பார்த்து ட்விஸ்ட்டை கொஞ்சம் கடைசியில் பிளாட்டை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி நம்ம சத்யராஜ் அவர்களை இந்த படத்துடைய கதாநாயகனாக மாறுற மாதிரி கிளைமேக்ஸ் வச்சுட்டாரு. ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு கேரக்டர் ரோலில் இருந்த நம்ம சத்யராஜ் படம் முடிகிற போது பார்த்திங்க அப்படின்னா ஹீரோவாக மாறிட்டார். ஸோ அந்த அளவில் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கதையை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த ப்ரொடியூசர் கம் ரைட்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த படத்துடைய இசை யார் அப்படின்னா இளையராஜா அவர்கள், இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த படத்துல இந்த புனி நதி பாட்டு ரொம்ப ஏறாத கேட்டோம் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வரப்போகிற பாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து பட்டி தொட்டிங்க ரொம்ப பரவலாக ஓடின பாட்டு இது. இது சுத்த ஒரு கர்நாடிக் ராகத்தில் வந்து இந்த பாட்டை வந்து செட் பண்ணியிருக்காரு நம்ம இளையராஜா அவர்கள். இந்த பாட்டுக்கு எழுதினது வந்து பார்த்திங்கன்னா முத்துலிங்கம். இந்த படம் ஒரு டிப்பிக்கல் மசாலா படமாக இருந்தாலுமே கூட மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவை பெற்றது. கிட்டத்தட்ட 25 வாரங்களுக்கு மேலே இந்த படம் ஓடிச்சு. ஒரு வெள்ளி விழா படமாக இந்த படம் கொண்டாடப்படுது, முதல் வசந்தம் திரைப்படம். ஸோ இந்த படத்துலேருந்து அந்த ஒரு சூப்பர் ஹிட் சாங்கை கேட்டுட்டு வருவோம், தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, ரசிகர் மன்றாம்

0: தண்ணியில் கூட குளத்தை போட்டுடலாம், ஆடி காற்றுல நல்லா தீபத்தை ஏற்றி வச்சு ஆடாம அசையாமல் பார்த்துக்கலாம், ஆகாயத்தில் கூட கோட்டையை கட்டிடலாம், அந்தரத்தில் கூட ஒரு சூப்பரான தோட்டம் போட்டுடலாம். ஆனாலும் நீ ஆசைப்பட்ட பொண்ணு மட்டும் உங்ககிட்ட கிடைக்காது அப்படின்னு காதல் தோல்வியில் விரக்தியில் ஒரு ஆண்மகன் எழுதுகிற மாதிரி சூப்பரான வரிகள் இருந்தார் முத்துலிங்கம் அவர்கள். அதுக்கு உயிர் கொடுத்திருந்தார் இளையராஜா அவர்கள். முதல் வசந்தம் படத்துலேருந்து இந்த பாட்டை கேட்டோம். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு எல்லாம் ஆற்றுல வந்து விளக்கோட்டு இருப்பாங்க, அங்கே பின்னாடி ரம்யா கிருஷ்ணன் பேக்ரவுண்ட் நின்றுட்டே இருப்பாங்க. என்னடா இவங்க மட்டும் ரொம்ப மூவ் ஆக மாட்டேன்றாங்க, பாட்டில் நின்றுட்டே இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த பாட்டு ஷூட்டிங் பண்ணதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு காலில் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அவங்க பாவம் நடக்கக்கூட முடியல, நிற்கக்கூட முடியல, இருந்தாலுமே வந்து இந்த ஷூட்டிங் வந்து கிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நின்று மேக்கப் பண்ணி விட்டுருக்காங்க. வீட்டில் போய் ஐயோ அம்மா கால் வலிக்குது அப்படின்னு கத்திட்டு இருந்துருக்காங்க. இதையும் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயமா அவங்க ஒரு பேட்டியில் பின்னால் சொல்லியிருந்தாங்க. முதல் வசந்தம் இன்னைக்கு நம்ம பார்த்த ஞாபகம் இல்லையோ திரைப்படம், 4:17. இந்த சமயத்தில் நம்ம எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ந்து அடைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் பிரிமிலியன் லோரன்ஸ் சந்திப்பில் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மலிவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் நாட வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிமிலியன் லோரன்ஸ் சந்திப்பில். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு தேவையான மரக்கறிகள், பல வகைகள், குரோசரி, தளபாடம், கடலுணவுப் பொருட்கள், மாமிச பொருட்கள் இவற்றோடு உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள், பூங்கன்றுகள் என்பவற்றோடு பூஜை பொருட்களையும் நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக் கொள்ள முடியும். கார்டன் சென்டர் இன்றைய நாள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் வருகின்ற பொழுது அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள், பூங்கன்றுகளை பெற்றுக் கொள்ள முடியும். இன்றைய நாளை பொறுத்தவரை துளசி, கற்பூரவல்லி, நந்தியாவட்டை, நித்திய கல்யாணி, எக்ஸோரா, வேப்ப மரம், வெற்றிலை, கற்பூரவல்லி, மல்லிகை, பொன்னூச்சி, செவரத்தை, பாரிஜாதம், ரோஸ், முல்லை, கரகாம்பரம், துளசி மரம், அருகம்புல், வெண்டைக்காய், புடலங்காய், பாவல், கத்தரி, மிளகாய், பயிற்சை, கிக்கும்பிள், மின்ட், ஆனியன் லீக், சுரக்காய் என்று சொல்லி அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள், பூங்கன்றுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இது மட்டுமல்லாது இங்கே பல்வேறு விதமான மர வகைகள் நிறைவேறுகின்றது. கொய்யா மரம் இருக்கின்றது, மாமரம் இருக்கின்றது, வாழை மரம் இருக்கின்றது, ஆரஞ்சு மரம் இருக்கின்றது. இவற்றை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் வருடம் வருடம் வளரக்கூடிய அனைத்து விதமான மரங்களையும் நீங்கள் கார்டன் சென்டரில் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் கார்டனுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் உரம் போன்றவற்றை கூட எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கார்டன் சென்டரில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் தளபாட பிரிவு கூட உங்களுக்கான மலிவுப்பினை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2026 அனைத்து விதமான ட்ரெண்டிங் தளபாடங்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய ஃபர்னிச்சர் பிரிவு. உங்களுக்கான டெலிவரியாக இருக்கட்டும், நீங்கள் பெறுகின்ற பொழுது அதற்கான வசதிகளாக இருக்கட்டும், பல்வேறு சேவைகளோடு தளபாட பிரிவு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தளபாட பிரிவு தரப்படுகின்ற மலிவு என்று பார்க்கின்ற பொழுது 6 pieces வீட் அண்ட் பெட்ரூம் செட் $1,299, $3 pieces சோஃபா செட் $899, $5 pieces டைனிங் செட் $399, $3 pieces ரிக்ளைனர் சோஃபா பிளாக் அல்லது ப்ரௌன் ஆப்ஷனில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. லெதர் சோஃபாவா இருக்கின்றது $1,499 பெற்றுக்கொள்ளலாம். 6 pieces மாடர்ன் பெட்ரூம் செட் பெட் பிளஸ் ட்ரெஸர் பிளஸ் மிரர் அண்ட் 1 night table $1,499 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2 கதவுகளை கொண்ட அல்மாரி $299

0: ஆஸ்டாப் காஃபி டேபிள் $129 கிரேட் கோனர் சோஃபா செட் இருக்கின்றது ஒற்றுமையுடன் $899 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் பூஜை அங்காடி என்று பார்க்கின்ற பொழுது சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பன்னீர் அத்தர், பித்தளை விளக்கு, உமி வைக்கோல், சந்தன மாலை, சுலகு வேட்டி, சுவாமி சாரி, கருத்த மாலை, கொண்டை மாலை போன்றவற்றை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பூஜை அங்காடி உங்களுக்காக காத்திருக்கின்றது. எனவே அனைத்து பொருட்களையும் ஒரு இடத்தில் மலிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நாட வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரிமிலியன் லோரன்ஸ் சந்திப்பில்.
1: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
2: Ajax Mitsubishi கனடாவின் நம்பர் ஒன் PHEV கலை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன் 437-860-7002 437-860-7002.
3: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம் 416-895-4457 முகுந்தன் கனகரட்னம் 416-303-0910.
4: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் 3430 Finch Avenue East Suite 6A Scarborough 416-649-63 88
6: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் நம்பகரமான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் NP மோட்கேஜஸ் இங்க் 2225 மார்க்கம் ரோட் சுவீட் 408. இப்போது புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோலைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.
11: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: டைகர் கா ஹுக்கும். அர்த்தமாயிருந்தா ராஜா?
1: அர்த்தமாயிருந்து சார். 4:27 டைம் இன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த ஜெயிலர் படத்துல இந்த சூப்பரான பாடிக்கிடம் ஜெயிலர் 2 இந்த ஆண்டு மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய படங்கள்ல ஒண்ணு. அந்த படத்துடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சுன்னே சொல்லலாம். அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் கதை இருக்கோ இல்லையோ, இந்த கேமியோ மட்டும் இருந்தால் போதும், கேமியோ வச்சே நாங்கள் கல்லா கட்டிடுவோம் அப்படின்ற ஒரு போக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான போக்கே கிடையாது. சும்மா சும்மா ஆளுங்களை வந்து முகத்தை காமிச்சிட்டு போகிறது, 30 seconds 1 minute காமிச்சல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு நல்ல கதை இருந்தால் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரும். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலர் 2லையுமே ஏற்கனவே நம்ம அந்த முதல் பாகத்தில் எக்கச்சக்கமான கேமியோ இருந்தது. ஆனால் ஒரு கதையோட சேர்ந்து வந்ததால் பெரும்பான்மையான கேமியோஸ் வந்து நல்லா ஒர்க்கவும் ஆச்சு. இப்போ ஜெயிலர் 2ல ஜெயிலர் 1ல இருந்த கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களுமே இருக்கிறாங்க. அந்த ரம்யா கிருஷ்ணன், அப்புறம் உங்களை மருமகளாக வந்த மீனா, அப்புறம் கன்னடத்தில் இருந்த சிவராஜ்குமார், மாலிவுட்ல இருந்த மோகன்லால், எல்லாரும் நடிக்கிறாங்க. இந்த ஆனால் இந்த பாட்டில் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா எஸ் ஜே சூர்யா, வித்யா பாலன், மிதுன் சக்கரவர்த்தி மற்றும் சந்தானம் ஆகிய எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் இதெல்லாம் பார்த்தாது இன்னும் ஒரு கேமியோ வேணும் அப்படின்னு கொஞ்சம் நாளாக பேசிட்டு தான் இருந்தாங்க. அதை யார், நம்ம டோலிவுட்ல இருந்து பாலகிருஷ்ணாவை கூப்பிடலாமா இல்லை பவன் கல்யாணை கூப்பிடலாமா இருந்தது, அது சரியாக வரல. சரி, நம்ம பாலிவுட்டுக்கே போயிடுவோம், அங்கே போயிட்டு நம்ம ஷாருக் கானை கூப்பிடலாமா இல்லை ரித்திக் ரோஷனை கூப்பிடலாமா, அதுவும் வந்து சரியாக போல. கடைசியில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜெயிலர் 2 டீம் எல்லாம் சேர்ந்து இது வந்து எதுவும் வேலைக்கு ஆகாது, பேசாமல் அந்த ரோலையே நம்ம வந்து ஸ்கிராப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்குள்ளேயே அந்த ஹாலிவுட்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கேமியோ இருந்ததுல அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு அது இல்லாமே வந்து படத்தை நாங்கள் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேமியோ இல்லைனா கூட படம் கண்டிப்பாக முடிக்க முடியும். எதுக்கு தான் வந்து அந்த மாதிரி ஒரு கேமியோ வந்து திணிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு ஹாஃப் டே ஷூட்டிங் மட்டும்தான் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான், படம் ஃபுல்லாக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு ஒரு சூப்பரான நியூஸும் வெளியே வந்திருக்கு. சரி, அந்த பக்கம் ரஜினியை பற்றி பேசியாச்சு. அடுத்து இப்போ கமலை பற்றி பேசுவோம். கமலுடைய விக்ரம் 2 வெளிவந்து 4 ஆண்டுகள் இந்த மாதம்தான், இந்த வாரம் தான் அந்த படம் வந்தது 2022. அது ஒரு மிகச்சிறந்த வெற்றி படமாக இருந்தது கமலுக்கே ஒரு மிகுந்த ஒரு இடைவேளைக்கு பிறகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் 2 அப்புறம் தக் லைஃப் அப்படின்ட்டு தாறுமாறாக ஒரு டவுன்ஃபால் நோக்கி போயிட்டே இருந்தார் கமல்ஹாசன் அவர்கள். அப்போ தான் வந்து நம்ம KHN RK அப்படின்ற ஒரு டெரர் காம்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த படத்துடைய வேலை மூலம் நடந்துகிட்ருக்கு. ஸோ விக்ரம் 2க்கு அப்புறம் அந்த 4 ஆண்டு ஒரு வெற்றிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சூப்பரான படம் கொடுப்பாரா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் இது ரசிகர் மன்றம்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொராண்டோவில் நிகழ்வுகளை நடத்துவதற்கான செலவுகள் தொடர்ச்சியாக உயர்வடைந்து வரும் நிலையில் இவ்வாண்டுக்கான கோடைக்கால திருவிழாக்களை திட்டமிடுவதில் மேலும் அழுத்தங்களை எதிர்கொள்வதாக அவற்றின் ஏற்பாட்டாளர்கள் பலரும் கரிசனை வெளியிட்டுள்ளனர். பாதுகாப்பு செலவினங்களும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கோடைகால நிகழ்வுகளுக்கு உதவும் நோக்கில் மேலதிக நிதி ஒதுக்கீடுகளை செய்துள்ளதாக டொராண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சாவ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் புதிய ஆட்சி 3 மாதங்கள் கூட நீடிக்குமா என்ற நிலையே உள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீண்டும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி நீடிக்காது என யார் சொன்னாலும் அது தவறுதான் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கண்டித்துள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடனேயே எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை தாம் ஒப்புதல் வழங்கியதால்தான் கம்யூனிஸ்டுகள் அடங்கலான கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவளித்ததாக மு க ஸ்டாலின் மீள மீள கூறுவதை நிராகரித்துள்ள சண்முகம், கம்யூனிஸ்டுகள் தாமாக முடிவெடுத்தே ஆதரவளித்ததாகவும் எவருடைய அனுமதியும் தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் பாடலை பாடியதாக குற்றம் சாட்டி பாடகர் சங்கீதன் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் மீண்டும் அச்சத்தை தோற்றுவித்துள்ளதாக தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கூறியுள்ளார். குறித்த பாடலில் அவ்வாறான விடயங்கள் எதுவும் இல்லை எனவும் அது ஒரு எழுச்சி பாடல் மட்டுமே என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
3: காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் காணம், இது காட்சினிலே வரும் கீதம். காட்சினிலே

0: இது காட்சியிலே வரும் கீதம். காட்சியிலே வரும்
1: கீதம். நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
1: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5-7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514
5: அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில் அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401 வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
8: கவலையே விடுங்கோ, மெனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
9: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.
10: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க East FM 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
11: பாட்டு பழசு, செய்தி புதுசு.

இங்க வருஷத்துக்கு ஏதோ ஒரு படத்துல ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு என்னத்த காலம் தாண்ட வயசு போயிட்டு இருக்க. கணேசன் ஒருத்தர் பெரிய போஸ்ட்ல இருந்தார். நீ ஏன்டா இங்க கஷ்டப்படுற, நீ வந்து டிவிஎஸ்ல நல்ல வேலை போட்டுறேன். சோ ஐ டிசைட் சினிமாவே விட்டுட்டு மதுரைக்கு போலான்னு இருக்கிற போது எனக்கு கஷ்டப்பட்ட காலத்துல ரொம்ப உதவின ஒருத்தர்ல முக்கியமானவர் பி பி சீனிவாஸ். அவர் என் ரூமுக்கு வந்தாரு. அவர்கிட்ட சொல்லல, நாலு நாளைக்கு நான் மதுரைக்கு போறதா இருந்தேன். அவர் என் ரூமுக்கு எதேச்சியா வந்தார், ஃப்ரீக்வெண்டா வருவாரு. சோ 5:10 நான் அங்க அவர் வீட்டுக்கு தான் போய் நிப்பேன். அவர் வந்த உடனே நான் சொன்னேன், என்ன பாட்டு சமீபத்துல பாடினங்க நீங்க படத்துல அப்படின்னு சீனிவாச கேட்டேன். சோயதாங்கில பாடியிருக்கேன் அப்படின்னு மயக்கமா கலக்கமான்னு ஒரு பாட்டு பாடி காமிச்சார். அந்த பாட்டை கேட்ட உடனே மதுரை போறது இல்லைன்னு முடிவு பண்ணு. அவ்வளவு அற்புதமான பாட்டு. நான் பிற்காலத்துல கண்ணாசன் சொன்னேன், நான் வந்து உமக்கு எதிரியா வந்திருக்கிறேன்னு நினைச்சா அதுக்கு உம பாட்டு தான் காரணம். இந்த மயக்கமா கலக்கமா பாட்டை பி பி சீனிவாஸ் பாடலன்னா நான் மதுரைக்கே போயிருப்பேன். அந்த பாட்டு ஒண்டர்ஃபுல் சாங். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கைகள் நடுக்கமான்னு பல்லவி வரும். நீங்க யோஜனை பண்ணி பாருங்க, ஒரு ஒரு நம்ம மாதிரி வாழ்க்கையில ஒண்ணும் வெற்றி அடையாம எதுலையும் சக்சஸ் ஆகாம மனம் ரொம்ப தொய்ந்து நைந்து போய் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க கேக்குறீங்க அவனை, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமா? ஆமா ஐயான்றீங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இந்த செயின் ஆஃப் தாட் ஒரு பாட்டு எழுதினா எப்படி எழுதுனாங்கிறதுக்கு உதாரணம் எடுத்துக்கணும். கண்ணாசம் பாட்டு வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அப்புறம் எப்படியா வாழறது? வாசல் தோறும் வேதனை இருந்தா வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அப்ப எப்படி பின்ன சர்வை பண்றது? அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்றேன் பாருங்க. 1000 இருக்கும் வாழ்க்கைனா வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாடி நின்னா மட்டும் நீ வேதனைப்பட்டா மட்டும் வேதனை பண்ண மட்டும் போகாது. பட் ஹவு டு வின் ஓவர் இட், எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். என்னையா நொந்து கிடக்குறேன், எதையும் தாங்க இதயத்தை என் இதயம் எப்படியா எதையும் தாங்கும்னா? ஏழை மனதை மாளிகையாக்கு, அதுல என்ன காசு வேணும்? காவியம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பசிக்குதையா? நாளைக்கு என்ன பண்றதுன்னா நாளை பொழுதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. உன்னை விட மோசமா எவ்வளவு பேர் இருக்கான்? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி. இது ஒரு அற்புதமான பாட்டு இல்ல? அது அது மாதிரி நான் இருந்ததுக்கு பின்னாடி பலன் இருந்தது. நீங்க யாருமே வாழ்க்கை நமக்கு இல்லைன்னு நோந்துடக்கூடாது. மயக்கம்.

0: பாட்டு பழசு செய்தி புதுசு. 4:47 கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் ரசிகர் மன்றம். இந்த சமயத்தில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் உங்களுக்காக மாபெரும் மலிவு விற்பனையோடு இந்த வாரத்திலும் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து விதமான மரக்கறி வகைகள், பல வகைகள், குரோசரி, அது மட்டுமல்லாது உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பூங்கன்றுகள், மரக்கறி கன்றுகளோடு தளபாட பிரிவும் உங்களுக்காக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் கடல் உணவுப் பொருட்கள், மாமிச பொருட்களோடு அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாட வேண்டிய இடமாக இருக்கின்றது. பிரிம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் ஒரு கோடை காலத்துக்குரிய கோலாகல கொண்டாட்டத்தை இந்த மலிவு விற்பனை தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நுங்கு, செவ்வளநீர், அன்னமுன்னாக்காய், கொய்யாப்பழம், நாவல் பழம், மாம்பழம், பலாப்பழம் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏராளமான பல்வேறு வித்தியாசமான சுவை கொண்ட மாம்பழங்களை நீங்கள் இப்பொழுது இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பலாப்பழம் உங்களுக்காக முழுவதுமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அப்படி இல்லாட்டி ஸ்லைஸ் ஆக கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதான வாய்ப்பு காணப்படுகின்றது. முழுவதுமாக பெறப்படுகின்ற பொழுது £129 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் இங்கே வெளிப்புறத்தில் உங்களுக்காக உடனுக்குடன் ஃப்ரெஷ் ஜூஸ் வகைகள் கூட செய்து தரப்படுகின்றது. அதே நேரத்தில் இளநீரை கூட நீங்கள் உடனுக்குடன் வெட்டி பெற்றுக் கொள்ள முடியும். எனவே வருகின்ற பொழுது ஒரு குரோசரி ஷாப்பிங் இவற்றையெல்லாம் முடித்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ் செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கான பல்வேறு விடயங்கள் உடனுக்குடன் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த வாரம் தரப்படுகின்ற மலிவு விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது பீட்ரூட் 99 சென்ட்ஸுக்கும், வாழைப்பழம் 89 சென்ட்ஸுக்கும், உள்ளி £1.99, ரோமை டொமேட்டோ £1.79, ரவுண்ட் டொமேட்டோ £1.49 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜிஞ்சர் £2.99, கறிமிளகாய் $2.99, மரவள்ளி கிழங்கு £1.49, அதே நேரத்தில் மல்லி இலை $3.45, புதினா $3.43, கேக்கும்பர் $3.42, பைனாப்பிள் $2.45, மாதுளம் பழம் $2.45க்கும், வாழைக்காய் £1.89க்கும், வாழைப்பூ £1.99க்கும், கத்திரிக்காய் £1.99க்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெள்ளை வெங்காயம் £10.49, உருளைக்கிழங்கு £10 £3.99க்கும், பப்பாசி பழம் £4.99 ஈச்சாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் அனைத்து விதமான ஹேர்பல் ஐட்டமும் உங்களுக்காக இங்கே காணப்படுகின்றது. உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மூலிகை வகைகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மருதாணி இலை, பப்பாசி இலை, இன்சுலின் இலை, ருத்தி இலை, முடக்கத்தான், பிரண்டை என்று சொல்லி ஏராளமான மூலிகை வகைகள் கூட உங்களுக்காக இருக்கின்றது. அவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கடலுணவுப் பொருட்கள், மாமிச அங்காடி என்று பார்க்கின்ற பொழுது விலை மீன் £9.99க்கும், திரளி மீன் £5.99க்கும், கரன் திரளி £6.99க்கும், கொடுவா மீன் £8.99க்கும், பால்சுரா £6.99க்கும், கோல்கால் £2.69க்கும், ட்ரம்ஸ்டிக் £2.99க்கும், மாற்றச்சி £9.99க்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஊர் ஆட்டு பங்கு $50க்கும், காட்டுப்பன்றி £6.99க்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றோடு ஃப்ரோசன் ஐட்டம் கூட உங்களுக்காக இருக்கின்றது. ஃப்ரோசன் நண்டு வகைகள், கணவாய் ரால் என்பவற்றை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நீங்களும் இந்த வாரத்தில் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது. பிரிம்லியன் லூரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம்.
0: 4:50 சவஞ்சி ரெயின்போ காலனி திரைப்படத்தை யாராலும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தமிழ் சினிமாவே புரட்டி போட்ட ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். பாடல்களாகட்டும், இயக்கமாகட்டும், அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரி டெல்லிங், அந்த ஒரு ஸ்டைல் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அந்த திரைப்படத்தின் இரண்டாம் பாகம், மற்றும் ஒரு ஃபர்னிச்சர் உடைக்கப்படுகிறதா அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய பேருக்கு மைண்ட் வாய்ஸ் வரும். ஏன்னா 22 வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து, அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு 2 பண்ணணுமா? ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா செல்வராகவன் அவர்கள், நான் புதுப்பேட்டை 2 பண்ண போகிறேன், 1001 2 ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தார். ஆனால் 2011 வெளிவந்த மயக்கம் என்ன திரைப்படத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி படமாக, குறிப்பாக வணிக ரீதியில் ஒரு வெற்றி படம் அவருக்கு இன்னும் வரல, 15 வருடங்கள் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் அந்த படத்துடைய அந்த கதாநாயகன் ரவிகிருஷ்ணா, அவருக்குமே 2011 ஆரண்ய காண்டம் வந்துச்சு, அதுவும் ஒரு சூப்பர் படம், ஓவராலாக ஒரு நல்ல ஒரு படம், அவருக்கும் நல்ல கேரக்டர் இருந்தது. அவருமே வந்து 15 வருடங்கள் ஆச்சு தமிழ் சினிமாவில் திரும்பி ஒரு ஒரு படம் கொடுத்து. இவங்க ரெண்டு பேரும் சேர்றதே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே மார்க்கெட், ஒரு டைரக்டராகவும் ஒரு நடிகராகவும் மார்க்கெட் இல்லாதவங்க அவங்க ரெண்டு பேர் சேர்றாங்க. அதில் மூணாவதாக ஒருத்தர் உள்ளே வராங்க, அது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்துடைய ஒரிஜினல் சவஞ்சி ரெயின்போக்கனுடைய கதாநாயகி சோனியா அகர்வால், அனிதாண்ட கேரள நினச்சிருப்பாங்க, அவங்களுமே வந்து ஒரு கேமியோ பண்ணுறாங்க. இப்போ தான் சொல்லிட்டு வந்து கேமியோ மோகத்தில் வந்து தமிழ் சினிமா ஒரு மாதிரி போயிட்டுருக்குன்னு. இதில் ஏற்கனவே ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க சோனியா அகர்வால், அவங்களும் உள்ளே வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி அப்படின்ற மாதிரி தான் நம்ம செல்வராகவனுடைய ரசிகர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படியாவது நம்ம திரும்பி பழைய செல்வராகவன் வந்துடுவார், இந்த ஓஜி செல்வராகவன் வந்துடுவார் அப்படின்ற அவருடைய ரசிகர்கள் காத்துட்ருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுமே காத்துட்டு இந்த படம் வந்த பிறகு தெரியும். ஆனால் என்ன ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க அனஸ்வரா ராஜன். இவங்க வித் லவ் அப்படின்னு ஒரு வெற்றி படத்தில் நடிச்சிருந்தாங்க நம்ம அபிஷன் ஜீவந்தோட. இப்போ 2-3 மாதங்களுக்கு முன்னாடி வந்துச்சு, மலையாளத்தில் கொடி கட்டி பறந்த ஒரு நடிகை இப்போ தமிழ்லையும் வர மறந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரே ஆஃப் ஹோப் இருக்கு. சரி, 7G ரெயின்போ காலனி 2 ஒரு வெற்றி படமாக இருக்குமா, அது அப்படியே கதை தொடருதா, இல்லை வேற என்ன, அதே நாயகன் தான் இந்த படத்துலையும் ரவிகிருஷ்ணா தான் வராரு, ஸோ அதே மாதிரி இருக்குமா இல்லை வேற ஒரு கதை அப்படின்றத தான் பார்க்கணும். இதுதான் இன்றைக்கு நம்ம பார்த்த ஒரு கடைசி சினிமா நியூஸ் சொல்லலாம். ஏன்னா ரசிகர் மன்றம் இன்னும் சில மணித்துறையில் நிறைவேற முடிவடைய போது. மீண்டும் ரசிகர் மன்றத்தை கேட்கறதுக்கு நீங்கள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 மணி வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். ஆனால் ஈஸ்ட் எஃப்எம்மில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கறதுக்கு நீங்கள் காத்திருக்க தேவையில்லை. ஈஸ்ட் எஃப்எம்மில் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் இன்னும் ஆரம்பிக்க போது, அதுக்கு உங்களுக்கு 16 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமியர்களுக்கு பாடல்களை வழங்குறதுக்கு ஜஸ்மிதா கலையகத்தில் ரெடியாக இருக்கிறாங்க. 416-554-4040 நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை சிறுவர் சிறுமியர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
2: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355 6 0.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building-இன் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.

0: நன்றி நன்றி ராஜேஷ். இனிய மாலை வணக்கம் நேர்களே, அதுவும் குட்டீஸ், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். நேரம் இப்பொழுது சரியாக 5:01 ஆகியாச்சு. ஸோ நாங்களும் இதமான இந்த மாலை பொழுதில் மனத்துக்கு சுகமான பாடல்களை ஏந்தி வந்து இளையோரின் மனங்களை குதூகலப்படுத்தும் ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் உங்களுடன் சஸ்மிதா சிவரூபன். ஸோ எஸ், இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் என்று சொன்னாலே சரி, 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் தான் இந்த சண்டே 5 என்றாலே. ஸோ அதற்கு முன்பதாக இப்பொழுது நாங்கள் வெளியில் காலநிலையை பார்க்கலாம். வெளியில் இப்பொழுது 23 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 26 டிகிரி செல்சியஸ். அதே போன்று டொராண்டோவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. அதே போன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாக எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். யூடியூபிலும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்ற சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம்மின் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. ஸோ எஸ், நாங்கள் சொன்னது போலவே இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் அழைத்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040 என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியில் அணிந்திருக்கும் முதல் நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க? சந்திப்போம். சரியா? ஓகே, நன்றி. வணக்கம் சிஃபினி. எஸ் குட்டீஸ், நீங்கள் இதே மாதிரி இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நல்ல எக்ஸைட்டிங்கான பாடல்களை கேட்டு மகளை அழையுங்கள். 416-554-4040.

0: ஒலித்தது வில்லு திரைப்பட பாடல். நேரம் 5:07 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? ஹன்சிகா.
1: சந்திகா.
0: சன்விகா. ஓகே, அப்படி இருக்கிறீங்க.
1: நல்லா இருக்கும். நீங்களும் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பாடல் கப்ப?
1: நாடிக்கா தாங்க மாட்டேன்.
0: ஓகே சன்விகா, சொல்லுங்க, இந்த வீக்கெண்ட்ல என்ன ஸ்பெஷலா செய்தீங்க? நீங்களும் இதே போன்று இணைந்து கொள்ளலாம். 4 5 4 4 0 4 0.

0: நேரம் 5:12 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் கதைக்கிறீங்க? அதீரன். அப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க. சரி, இன்றைக்கு என்ன பாடல் கேப்ப? சந்திப்போம். சரியா? நன்றி, வணக்கம் அதீரன். சரி குட்டீஸ், நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்பதோடு மட்டுமல்லாமல் நீங்களும் வீக்கெண்டில் ஸ்பெஷலானெல்லாம் செய்து நீங்கள் உங்களோடு ஷேர் பண்ணலாம். அழையுங்கள் 416-554-4040 என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தரும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் வருகின்ற பொழுது ஏராளமான பணத்தினையும் நேரத்தையும் சேமித்துக் கொண்டு தரமான பொருட்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய அனைத்து பிரிவுகளிலும் மலிவு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கோடைக்கால கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய அளவு வெளிப்புறத்தில் டென்ட் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்காக இங்கே கார்டன் சென்டர் இருக்கின்றது. கார்டன் சென்டர், மிக விசாலமான கார்டன் சென்டரில் உங்களுக்கு தேவையான பல்வேறு விதமான மரக்கறி கண்டுகள், பூங்கன்றுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் இங்கு இளநீர், கரும்பு ஜூஸ் என்பவற்றை பெறுவதற்கான பகுதி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது பல்வேறு விதமான பல வகைகள் நீங்கள் தாயக சுவையுடன் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எஸ்பி இம்போர்ட்டர்ஸுக்கு வருகின்ற பொழுது கொய்யா, ரம்புத்தான், மாம்பழம், அதே நேரத்தில் பலாப்பழம் வெட்டியது முழுவதுமாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற நுங்கு, செவ்வளநீர், அன்னமுன்னா, கொய்யாப்பழம், நாவல் பழம் போன்றவற்றை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அவையும் மலிவு விற்பனையில் இடம் பிடித்திருக்கின்றது. குரோசரி எடுத்து வருகின்ற பொழுது நெஸ்டமால் 699, ஆங்கர் 699, மிக்சர் 499, லெமன் பப் $243, குட் டே பிஸ்கட் $343, நக்கி கோகனட் பவுடர் $399, எஸ்பி கரி பவுடர் $799, உப்பு $245, சர்க்கரை $245, மீன் டென் வந்து அரடியா நிறு சீக்கன் பிராண்ட் $10க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இவற்றோடு டெல்மெஷ் சோயா மீட் 89 cents, சிக்கன் கிங் கரி பவுடர் 900 கிராம் $15.99, பரத சுவப்பரிசிமா 8 pound 8.99, மைசூர் பருப்பு 8 pound 5.99, முழு உளுந்து 8 pound 9.99.

இவற்றோடு எஸ்பி பிராண்ட் அனைத்து விதமான அரிசி வகைகள் அவல் வகைகளை கூட நீங்கள் வலிவாக பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்பி பிராண்ட் என்று வருகின்ற பொழுது மூங்கில் அரிசி, புழுங்கல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கா அரிசி, கருப்பு கவுனி அரிசி என்பவற்றை பெற்றுக் கொள்வதோடு சிவப்பு அவள், சோள அவள், குதிரைவாளி அவள், கவுனி அவள், தினை சாமி அவள் போன்றவற்றை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த ஹெல்த் என்று வருகின்ற பொழுது அதற்கு தேவையான அனைத்து விதமான அரிசி வகைகள், அவல் வகைகள், இவற்றோடு மூலிகை மருந்துகள் போன்றவற்றை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அனைத்து விதமான நூடுல்ஸ் வகைகளும் கூட மலிவு விற்பனையில் இப்பொழுது இடம் பிடித்திருக்கின்றது. எனவே ஒரே இடத்துல அனைத்து பொருட்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி உங்களுக்காக காணப்படுகின்றது. சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பன்னீர், அத்தர், பித்தளை விளக்கு, உமி, வைக்கோல், சந்திர மாலை, சுலகு வேட்டி, சுவாமி சாரி போன்றவற்றை கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய பூஜை அங்காடியில் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களை பிரிமிடியன் லோரன் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வரவேற்கின்றது.

0: நேரம் 5:20 இஸ்டெஃபில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். சோ தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
1: ஓவியா.
0: ஓவியா, அப்படி இருக்கிறீங்க?
1: நான் எல்லா ஓகே.
0: ஓகே, இன்றைக்கு என்ன பாடல் கேட்போம் ஓவியா?
1: மோனிகா.
0: மோனிகா, நீங்களுமே நல்ல உற்சாகமான பாடல் கேட்டு இருக்கிறீங்க. ஓவியாண்ட வீக்கெண்ட் எல்லாம் நல்லா போதா? ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம், சரியா? ஓகே. ஓவியாண்ட பாடல் விளம்பரங்களுக்கு பிறகு வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்டெஃபமின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில்.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது இஸ்டெஃபம்.
3: All My Blinds, சகலவிதமான blinds மற்றும் draperies ஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், free estimation, free insulation. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், free estimation, free insulation. Conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
8: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
9: you? Weekend East FM
8: 102.7. Weekend.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: நான் தான் கோலா இருந்துச்சு.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலுத்தியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90 8 5 6 5 6 4 1 6 9 0 8 5 6 5 6
3: East FM Tamil Seedigal.

0: கனடாவின் புதிய ஆளுநர் நாயகமாக லூயிஸ் ஆர்பர் நாளை பதவியேற்க உள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர், கனடிய உச்சநீதிமன்றம் நீதிபதியாகிய பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்த அவர் கனடாவின் 31வது ஆளுநர் நாயகமாக திகழவுள்ளார். கனடிய பிரதமரின் பரிந்துரைக்கு அமைய பிரித்தானிய மன்னரால் அல்லது மகாராணியாலேயே ஆளுநர் நியமனம் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தமக்கு துரோகம் செய்துவிட்டதாக திமுகவினர் கூறுவது அபத்தமானது என தெரிவித்துள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர், உதயநிதி ஸ்டாலினுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான தொடர்புகளை வெளிப்படுத்தவுள்ளதாக எச்சரித்துள்ளார். விஜய் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக பாஜக மேற்கொண்ட முயற்சிகளில் முக்கிய நபராக உதயநிதி ஸ்டாலின் இருந்ததாக அவர் சாடியுள்ளார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதை அடுத்தே காங்கிரஸ் வெளியேறியதாக அவர் கூறியுள்ளார். அதேவேளை திமுக கூட்டணி என்று எதுவும் இப்போது தமிழ்நாட்டில் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதன் மூலம் வடக்கு மாகாணத்துக்கு காணி போலீஸ் போன்ற அதிகாரங்களை வழங்குவது தேசத்ரோகம் என ராஜபக்சேக்கள் தலைமையிலான பொதுஜன பெருமுனாவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கூறியுள்ளார். மறுபுறத்தில் ஒற்றையாட்சியை பாதிக்காமல் அதிகார பகிர்வினை வழங்க தாம் தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்
3: FM 102.7
2: ஈஸ்ட் FM.ca.

0: யுவன் சங்கர் ராஜா இசையில் பையா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது பாடல். நேரம் 5:38. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் மன்னித்துக் கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அதாவது குத்து சாங்ஸா இருந்தாலும் சரி, மெலடி சாங்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஜானர் பாடல்கள் பிடிக்குதோ அதை அனைத்தையும் கேட்டு மகிழலாம். அழையுங்கள். 416-554-4040 என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் தரும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: நிறைவு தகவலோடு இணைகின்றோம். தொடர்ச்சியாக இந்த வாரத்திலும் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறிகள், பல வகைகள், மரக்கறி கண்டுகள், பூங்கன்றுகள், இவற்றோடு தளபாடம், கடலுணவு பொருட்கள், மாமிச வகைகள், பூஜை பொருட்கள் என்பவற்றுடன் எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனம் ரிப்ளியன் லோரன்ஸ் சந்திப்பில் இந்த வாரத்திலும் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் சேமித்துக் கொண்டு தரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனம். இந்த வாரம் தருகின்ற மலிவு விற்பனையில் பீட்ரூட் 99 சென்ஸ், வாழைப்பழம் 89 சென்ஸ், உள்ளி பவுன் 199, ரோமை டொமேட்டோ பவுன் 179, ரவுண்ட் டொமேட்டோ பவுன் 149, ஜிஞ்சர் பவுன் 299, கரிமிளகாய் 299, மரவள்ளிக்கிழங்கு பவுன் 149, மல்லி இலை $3.45, புதினா $3.43, கிக்கம்பர் $3.42, பைனாப்பிள் $2.45, மாதுளம் பழம் $2.45, வாழைக்காய் பவுன் 189, கத்திரிக்காய் பவுன் 199 பெற்றுக் கொள்ளலாம். வெள்ளை வெங்காயம் $10.499, உருளைக்கிழங்கு $10.399, பப்பாசி பழம் $4.99 ஈச்சாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கோடைக்கால கொண்டாட்டம் என்று வருகின்ற பொழுது வெளிப்புறத்தில் உங்களுக்காக கார்டன் சென்டர் திறக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷான இளநீர் வகைகள், ஜூஸ் வகைகளை வாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அதற்கான அங்காடியும் காணப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் வெளிப்புறத்தில் தாயகத்தின் சுவையோடு அத்தனை விதமான பழங்களையும் நீங்கள் இப்பொழுது பெற்றுக் கொள்ளலாம். இங்கே மாங்காய் வெட்டியுடனுக்குடன் உப்புத்தூள் மிளகாய் என்பவற்றுடன் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது தவிர இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற நுங்கு, செவிளநீர், அன்னமண்டா, கொய்யாப்பழம், நாவல் பழம் போன்றவற்றை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்ஸில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கடல் உணவுப் பொருட்கள், மாமிச வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது விலை மீன் பவுன் 999, திரளி மீன் பவுன் 599, கருந்திரளி பவுன் 699, கொடுவா மீன் பவுன் 899, பால் சுறா பவுன் 699, கோழிக்கால் பவுன் 269, ட்ரம்ஸ்டிக் பவுன் 299, மாற்றாட்சி பவுன் 999 பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு ஆட்டு பங்கு $50, காட்டு பன்று பவுன் 699. இது தவிர இறால் கணவாய், ஃப்ரோசன் நண்டு வகைகளை கூட பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரத்தில் பத்தியத்துக்கு ஏற்ற விராட்டு கோழி குஞ்சுகள் நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக கூட எஸ்பி இம்போர்ட்ஸுக்கு வர முடியும். இது மட்டுமல்லாது ஏராளமான மலிவு விற்பனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தளபாட பிரிவிலும் கூட புத்தம் புதிதாக வந்திருக்கின்ற பல்வேறு தளபாடங்கள் இந்த 2026 ஆம் ஆண்டினுடைய இப்பொழுது இருக்கின்ற தரமான ட்ரெண்டான தளபாடங்களை கூட நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் எஸ்பி இம்போர்ட்ஸினுடைய தளபாட பிரிவுக்கு வர வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டு பூஜை, ஆலய பூஜை, அதே நேரத்தில் திருமண தேவைகள், இதற்கான பூ வகைகள், பூஜை பொருட்கள் என்பவற்றை கூட எஸ்பி இம்போர்ட்ஸின் பூஜை அங்காடியில் பெற்றுக் கொள்கின்ற, அதே நேரத்தில் உங்களுடைய கிட்ஸுக்கான ஸ்நாக் வகைகள் கூட இப்பொழுது இங்க இருக்கின்ற குரோசரி பிரிவில் காணப்படுகின்றது. எனவே ஒரே இடத்தில் அனைத்தையும் பெறுகின்ற பொழுது நீங்கள் நேரத்தை மட்டுமல்ல பணத்தையும் நேரத்தையும் மீதப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்காக எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனத்தில் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக 7 நாளும் காலை பொழுதிலிருந்து இரவு பொழுது வரை எஸ்பி இம்போர்ட்ஸ் திறக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வர வேண்டிய இடம் ரிப்ளியன் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்ஸ்.
2: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552. நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 01626292455. உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம். 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus. குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours. 416-474-1398. 416-821-6929.
4: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 2 2 6475490059.
5: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: Astro Productions மற்றும் C Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5th சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
6: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
7: Fantast Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidiel, Mechanicum Middlefieldicum Idale. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
8: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
9: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
8: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
9: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
8: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
9: 416-293-7287
8: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
9: 416-461-6401.
10: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102

0: யாரு ஹீரோ
1: கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
2: நேரம் சரியாக 6 மணி ஆகிவிட்டது.

நேரம் 6:01. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். இப்பொழுது நாங்கள் டொரண்டோவின் காலநிலையை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 24°C, உணர்நிலை 27°C. அதே போன்று ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. சோ குட்டீஸ் நாங்களும் நிகழ்ச்சியின் அடுத்த மணித்தி அழுத்துக்குள் நுழைந்து விட்டோம். அப்படி என்றால் சரியாக 7 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை தருவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சோ நீங்களும் உங்களுக்கு 1 இருக்கின்றது, உடனே கால் எடுத்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழ அழையுங்கள். 416-554-4040.

ஒலித்தது பீட்டு திரைப்பட பாடல். நேரம் 6:06. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ குட்டீஸ், இப்பொழுது நாங்கள் ஜூன் மாதத்துக்குள் வெற்றிகரமாக காலடி எடுத்து விட்டோம். ஸோ ஜூன் ஜூலை என்று சொன்னாலே அஃப்கோர்ஸ் இந்த சம்மருக்குள்ள டிரான்சிஷன் பண்ற ஒரு டைம். அதுவும் வெதருமே இப்போ செம்மையா இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாருமே நல்ல வடிவா என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பீங்களேன்ட்டு. பட் அந்த என்ஜாய்மெண்ட்ஸோட காத்து வாக்கில் ஒரு அழகிய பாடல் கேட்டாலுமே இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ 11 வயதுக்குட்பட்டவர் அழையுங்கள். 4164545 4404.

நேரம் 6:12. இஸ்தஃபமில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை இஸ்தஃபமுக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்தஃபமின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில்.

0: பத்து நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத்துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங், 416-779-2323
3: Ajax Nissan and Infiniti Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate-il peralam. 2025 Infiniti QX 50-kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra-kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960
4: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719 437-243-1719
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: Weekend Wonder, Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM, the greatest radio
10: station. நேரம் 6:20. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பர்ட் யூனியன் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
11: அக்ஷயா.
10: அக்ஷயா, அப்படி இருக்கிறீங்களா அக்ஷயா? உங்களுக்கு தமிழ் கதைக்கு பிடிக்குமா? ஓகே, சரி. சோ இதே மாதிரி நீங்க எவ்ரி சண்டே கால் பண்ணி உங்களுக்கு உங்களோட நல்ல கியூட்டான தமிழ்ல கதைக்கணும், சரியா? ஓகே, நன்றி. வணக்கம் அக்ஷயா. சரி குட்டீஸ், நீங்களும்

நேரம் 6:24 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு இதே போன்ற நல்ல சூப்பரான பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலி கொடி ஓர்டர்களுக்கு சேக்கூலி செய்தாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு, ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம், $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் இன்ஸ்டியூஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599.

0: வெள்ளை மழை.
1: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும்,
2: மழையாய் பொழியும்
1: என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: டொரண்டோவில் நிகழ்வுகளை நடத்துவதற்கான செலவுகள் தொடர்ச்சியாக உயர்வடைந்து வரும் நிலையில் இவ்வாண்டுக்கான கோடைக்கால திருவிழாக்களை திட்டமிடுவதில் மேலும் அழுத்தங்களை எதிர்கொள்வதாக அவற்றின் ஏற்பாட்டாளர்கள் பலரும் கரிசனை வெளியிட்டுள்ளனர். பாதுகாப்பு செலவினங்களும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கோடைக்கால நிகழ்வுகளுக்கு உதவும் நோக்கில் மேலதிக நிதி ஒதுக்கீடுகளை செய்துள்ளதாக டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோ கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் புதிய ஆட்சி 3 மாதங்கள் கூட நீடிக்குமா என்ற நிலையே உள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீண்டும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி நீடிக்காது என யார் சொன்னாலும் அது தவறுதான் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கண்டித்துள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடனேயே எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை தாம் ஒப்புதல் வழங்கியதால் தான் கம்யூனிஸ்டுகள் அடங்கலான கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவளித்ததாக மு க ஸ்டாலின் மீள மீள கூறுவதை நிராகரித்துள்ள சண்முகம், கம்யூனிஸ்டுகள் தாமாக முடிவெடுத்தே ஆதரவளித்ததாகவும் இவருடைய அனுமதியும் தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் பாடலை பாடியதாக குற்றம் சாட்டி பாடகர் சங்கீதன் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் மீண்டும் அச்சத்தை தோற்றுவித்துள்ளது. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கூறியுள்ளார். குறித்த பாடலில் அவ்வாறான விடயங்கள் எதுவுமில்லை எனவும் அது ஒரு எழுச்சி பாடல் மட்டுமே என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் LIGO Gold Traders. சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் LIGO Gold Traders. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் LIGO Gold Traders 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் LIGO.
3: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
5: Camsonics Security Camera. இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-302-5748. 647-302-5748. Camsonics.com.
6: Weekend East FM 102.7. It's cool.
7: நேரம் 6:40. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
8: என்ன
7: பேர்?
8: ஸ்ரீ சைலன்.
7: ஸ்ரீ சைலன், எப்படி இருக்கிறீங்க?
8: நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
7: நானும் நல்ல சும்மா இருக்கிறேன் ஸ்ரீ சைலன். சரி, இன்றைக்கு என்ன பாடல் கேப்ப?
8: நான் வந்து தளபதி கச்சேரி பாட்டு கேட்கலாமா?
7: கண்டிப்பா கேட்கலாம். நீங்க நல்ல கியூட்டா தமிழ் கதைக்கிறீங்க ஸ்ரீ சைலன். இதே மாதிரி அடுத்த சண்டே காப்பனே எங்களோட கதையுங்க, சரியா?
8: நன்றி,
7: வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில்

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா.
2: நேரம் 6:44. இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸோ எஸ், 6:44 என்றால் நாங்களும் எங்கள் ஈஸ்ட் எஃப்எம்என் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது. ஸோ அதற்கு முன்பதாக நாங்கள் இப்பொழுது வெளியில் காலநிலையை பார்க்கலாம். வெளியில் இப்பொழுது 24°C, உணர்நிலை 27°C. அதே போன்று நாளைய காலநிலையும் பார்த்துவிட்டால் 24°C ஆக இருக்கும் என்றே எதிர்வுகள் கூறப்படுகின்றன. அண்ட் இட் வில் பி சனி த்ரூஅவுட் தி டே. அதே போன்று நாங்கள் இப்பொழுது ஜிடிவின் எரிபொருள் விலையும் பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ யெஸ் குட்டீஸ், நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்துவிட்டது. இன்று நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்குமே ஒரு ஸ்பெஷல் நன்றியை கூறிக்கொண்டு, முயற்சி நின்றுவிடும் இடத்தில்தான் தோல்வி தொடங்குகிறது, எனவே முயற்சியை கைவிடாது வாழ்வில் ஜெயிப்போம் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5:00 to 7:00 இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரை நீங்களும் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து சியூன் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உஷா. நன்றி, வணக்கம் நேர்களே. நான் உங்கள் அன்பின் ஜஸ்மிதா சிவரூபன்.

0: என்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: Raman Home Comfort, Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: Riverdale Pound Brokers, 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed pound brokers. குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372672394 416-289-9993.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
0: சில சிலன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும். நம்மனால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

நன்றி ஜஸ்மிதா. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். நிகழ்ச்சியில் உங்களுடன் உஷா மதன். டொரண்டோவில் இப்பொழுது 23 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. ஒரு நிலை 26 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை திங்கட்கிழமை 24 டிகிரி செல்சியஸாக உணர்லை 27 உணர இருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை 27 டிகிரி செல்சியஸாக உணர்லை 33 உணர இருக்கின்றோம். நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்க மகிழ முடியும். அத்துடன் கை தொலைபேசியில் eastfm ஆப்பினை டவுன்லோட் செய்வதன் மூலமாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7, eastfm தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது eastfm102.7@gmail.com. தமிழை இலங்கிருக்க வரும் முதலாவது பாடல் பிரம்மா.

0: தீக்கிச்சு.
1: வாசுவும் சரவணம் ஒன்னா படிச்சவங்க திரைப்படத்துல இருந்து ஒளி தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 7:12 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டூன் டாமல். கனடாவில் இருந்து அல்பர்டா பிரிவதற்கான ஆதரவு இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே சடுதியாக வீழ்ச்சியடைந்து வருவதை புதிய இப்சோஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் காண்பித்திருக்கின்றன. இந்த கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் அல்பர்டாவின் பிரிவினைக்கு 28% மாகாண மக்களே ஆதரவை வெளியிட்டிருந்தார்கள். இந்நிலையில் புதிய கருத்து கணிப்பின் ஆதரவாக 18% மேலும் குறைந்துள்ளது. அதாவது 72% பிரிவினைக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டூன் தமிழ்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன்

0: நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
0: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
2: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். ஜூன் 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பற் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பற் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ராதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
5: எங்கள் இசை ஈஸ்ட் FM 102.7.

0: நரசிம்மா திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 7:29 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் டூன் தமிழ். இப்பொழுது 23 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது, 26 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: கனடாவின் புதிய ஆளுநர் நாயகமாக லூயிஸ் ஆபர் நாளை பதவியேற்க உள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர், கனடிய உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிய பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்த அவர் கனடாவின் 31வது ஆளுநர் நாயகமாக திகழவுள்ளார். கனடிய பிரதமரின் பரிந்துரைக்கு அமைய பிரித்தானிய மன்னரால் அல்லது மகாராணியாலேயோ ஆளுநர் நியமனம் இடம்பெறுவதே குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தமக்கு துரோகம் செய்துவிட்டதாக திமுக கூறுவது அபத்தமானது என தெரிவித்துள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான தொடர்புகளை வெளிப்படுத்த உள்ளதாக எச்சரித்துள்ளார். விஜய் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக பாஜக மேற்கொண்ட முயற்சிகள் முக்கிய நபராக உதயநிதி ஸ்டாலின் இருந்ததாக அவர் சாடியுள்ளார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இணைந்து ஆட்சி அமைக்கும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதை அடுத்தே காங்கிரஸ் வெளியேறியதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதன் மூலம் வடக்கு மாகாணத்துக்கு காணி போலீஸ் போன்ற அதிகாரங்களை வழங்குவது தேச துரோகம் என ராஜபக்சக்களின் தலைமையிலான பொதுஜன பிரமுகவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகரா கூறியுள்ளார். மறுபுறத்தில் ஒற்றையாட்சியை பாதிக்காமல் அதிகார பகிர்வினை வழங்க தாம் தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: Weekend Vibration. East FM 102.7. வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
1: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamseen, 437-860-7002, 437-860-7002.
2: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும் Bridal Town Dental, Dr. Jayabalan. 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Blower, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
3: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாகா டொராண்டோ, அழகு அழகு. 6477873784.
4: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

இதயத்தை திருடாதே திரைப்படத்தின் தொழில் தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 7:43 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டூன் டமல். மறைந்த பிரிட்டிஷ் ராணி இரண்டாம் எலிசபெத்தின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு ராயல் கனடியன் மேண்ட் அவர்கள் ஒரு புதிய சிறப்பு நாணயத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நாணயத்தின் வடிவமைப்பை பார்க்கும் பொழுது ராணியின் புகழ்பெற்ற வேரிங் ரூபி மாலையிலிருந்து ஈர்க்கப்பட்ட கலைஞர் அன்னா புசியாரலியின் இந்த நாணயம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அவுன்ஸ் இடையுள்ள 99.99% பியூர் சில்வர் ஆனது. அத்துடன் இந்த நாணயத்தில் 20 ரூபி அதாவது சிவப்பு நிற கற்களும் 27 வெள்ளை நிற கற்களும் பதிக்கப்பட்டிருக்கின்றது. இதை இந்த வரலாறு பின்னணி என்று பார்க்கும்போது 1977 ஒட்டவா கனடாவில் நாடாளுமன்றத்தை ராணி திறந்து வைத்த போது இந்த புகழ்பெற்ற ரூபி மாலை அணிந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டூன் தமிழ்.

ராமராய் திரைப்படத்திலிருந்து ஒளித்தோ இருந்த அந்த பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டூன் தமிழ். ஏரோப்ளான் புள்ளிகள் தொடர்பான புதிய மாற்றங்கள் சில வந்திருக்கின்றன. இந்த விமான டிக்கெட் கட்டண புள்ளி உயர்வு, அதாவது ஃபிளைட் ரிவார்ட் சார்ட் சேஞ்சஸ் ஜூன் 1 முதல் ஏரோப்ளான் தனது ஃபிளைட் ரிவார்ட் சார்ட்டை அமுல்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக பெரும்பாலான வழித்தடங்களுக்கு டிக்கெட்டுகளுக்கு முன்பதிவு செய்வதற்கான புள்ளிகள் தேவை அதிகரித்து இருக்கின்றது. உதாரணமாக இந்தியா டு லண்டன் என்று பார்க்கும் பொழுது ஏர் இந்தியா அல்லது ஸ்டார் ஏர்லைன்ஸை பார்க்கும்போது இந்த விமானங்கள் மூலம் மும்பை இருந்து லண்டனுக்கு பிசினஸ் கிளாஸ் அல்லது டிக்கெட்டுகள் எடுக்க விரும்பினால் முன்பு 60,000 புள்ளிகள் தேவைப்பட்டிருந்தன. இப்பொழுது 75,000 புள்ளிகளாக அதிகரித்து இருக்கின்றது. அத்துடன் இந்த வட அமெரிக்கா, ஏஷியா, ஐரோப்பா, கனடா மற்றும் அமெரிக்காவிலிருந்து ஆசியா மற்றும் ஐரோப்பா நாடுகளுக்கு செல்லும் நீண்ட தூர பயணங்களுக்கான பிஸ்னஸ் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுகள் புள்ளிகள் தேவைகளும் கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றன. புள்ளிகள் வழங்கும் முறையில் மாற்றம், அதாவது ஸ்பெண்ட் பெஸ்ட் சிஸ்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஜனவரி 1st 2026 முதல் ஏரோப்ளான் புள்ளிகள் வழங்கும் முறையில் ஏர் கனடா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருந்தது. இப்பொழுது அது மிகவும் வித்தியாசமான மாற்றங்கள் பலதை கொண்டு வந்திருக்கிறது என்றும் குறிப்பிடத்தக்கது. தகுதியுள்ள ஏர் கனடா விமானங்களுக்கு அடிப்படை கட்டணம் மற்றும் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தில் செலவிடும் ஒவ்வொரு டாலருக்கும் குறைந்தபட்சம் 1 ஏரோப்ளான் புள்ளி கிடைக்கும். மற்ற இதுக்குள்ள வரிகளும் மற்றது இதர கட்டணங்களும் கிடைக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். அத்துடன் எலைட் ஸ்டேட்டஸ் உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு வாங்கும் டிக்கெட் கட்டண டாலருக்கு 2 முதல் 6 வரை கூடுதல் புள்ளிகள் பெற முடியும் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டூன் தமிழ். நேரம் 7:52.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: வாவ், அது எப்படி உங்க ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 Cash Point.

நேரம் 8 மணி. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் டூன் டமல். டொரண்டோவில் இப்பொழுது 23 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கு. 26 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸாக உள்ள 27 உணர இருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை 27 டிகிரி செல்சியஸாக உள்ள 33 உணர இருக்கின்றோம். 1.3 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் எமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். அத்துடன் மொபைலில் eastfm ஆப்பினை டவுன்லோட் செய்வதன் மூலமாக எமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7. அலுவலக தொடர்புகளுக்கு 4168241212